0: 8:02 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து நீங்களும் ஈஸ்ட் எஃப்எம் .ca.com நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: இதேவழியில் காலநிலை வெளியில் 23 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் எரிபொருளின் விலையில் எந்தவிதமான மாற்றமும் இன்றைய நாள் இருக்கப் போவதில்லை அப்படின்னு கூறிக்கொண்டு நாங்களும் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்கப் போகிறது. அள்ளி தந்த வானம் போட் நிகழ்ச்சியை கேட்டுக்கொள்ள இருக்கின்றீர்கள்.
0: இன்றைக்கும் நாங்கள் வளமை போலவே ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கின்றோம். ஒரு நாட்டின் இல்லாவிட்டால் ஒரு நகரத்தின் வளம் பற்றிய கேள்விகளை தான் நாங்கள் உங்களுக்காக எடுத்து வருவோம். இன்றைய தினமும் என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம்.
1: ஆமாம், ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது, அதாவது உலக அளவில் முன்னணியில் இருக்கும் நாடு எது என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ் தரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் நாங்க தரமாட்டோம், அதுதான் எங்களுடைய ஒரே ஒரு ரூலா இருக்கிறது. இதுக்கான இந்த கேள்விக்கான பதிலை வந்து நீங்களும் அப்படியே ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு எங்களுடைய நினைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4 6 5 4 4 0 4 0.
0: உலக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது என்பதுதான் இன்றைய கேள்வி.

0: யார் யாரெல்லாம் மூக்குத்தி குத்தி இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு இந்த பாட்டை உங்களுக்கான டெடிக்கேஷனா எடுத்துக்கொள்ளுங்க.
1: அடடா, என்ன ஒரு அந்த எல்லாருக்கும் இந்த பாட்டு போய் சேரணும்ன்ற ஒரு நல்ல எண்ணம்.
0: அந்த மூக்குத்தி அழகான விஷயம் தானே, அதுக்காக ஒரு பாட்டு.
1: நல்ல விஷயம். அதே மாதிரி நேர்களும் இதே உற்சாகத்தொடர் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4164440. நாங்கள் கேட்டிருக்கிற கேள்வி, உலக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது அப்படின்றதான் கேள்வியாக இருக்கிறது. எங்களுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றார்கள், இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: குமார்.
0: குமார், எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம் குமார். சரி, சொல்லுங்க, எந்த எந்த நாடு
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: நன்றி குமார், இணைந்து கொண்டமைக்கு பார்க்கலாம். இணைந்திருக்கும் அடுத்த நேரையும் கேட்டு பார்க்கலாம். வணக்கம். உடுப்பட்டியூர் ராஜா, எப்படி இருக்கீங்க?
2: நன்றி,
0: இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நேரிடமும் கேட்டு பார்க்க போகிறோம் என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
0: மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க சொல்றத கேக்கும்போது எங்களுக்குமே மகிழ்ச்சியா இருக்குது. நன்றி சிவா, சொல்லுங்க என்ன பதிலோட வந்திருக்கீங்க?
3: முதலாவது சிலே, இரண்டாவது அர்ஜென்டினா.
1: சரி, அப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் சூஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கலாம். அப்ப இதை சொல்லுவீங்க?
0: சரி சரி, நன்றி சிவா, இணைந்து கொண்டமைக்கு. இணைந்திருக்கும் அடுத்த நிமிடமும் கேட்டு பார்க்க போகிறோம். வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். மிஸ்காபரோ குமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
4: நானும் நல்ல சோபா இருக்கிறேன். நீங்கள் ஒலிவ் ஆயில கொண்டு வந்தவரின்னா உடனடியா வந்துட்டேன்.
0: நாங்களும் ஒரு கல்வியோடு இணைந்திருக்கின்றோம். அள்ளி தந்த வானம் போடி நிகழ்ச்சியில் நீங்களும் அழைக்கலாம். 4164440 இன்னொரு நேரம் இணைத்து பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம். இருவரும்
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
5: நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: மகிழ்ச்சி. சரி, என்ன பதிலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
5: பதில், யூரோப்பில் மூன்று நாடு நம்பர் ஒன்ல இருக்கிறது வந்து கிரீக், இத்தாலி, ஸ்பெயின்.
0: மூன்று
5: வந்து இத்தாலியா இருக்கலாம், சில இவ்வளவு பதில் எவ்வளவு வரையா இருக்கலாம்.
0: நீங்க இத்தாலியன்னு சொல்றீங்க அப்படியா?
5: இல்ல இல்ல இல்ல, என்ன பொறுத்தளவுல பெஸ்ட் ஒலிவ் ஆயில் இது சீஸ் செட்டா சீஸ் எல்லாம் கிரீக்ல இருக்கு. ரெண்டா நான் கப்பல வேலைன்னா அங்க ஓனர்ட்ட லேண்ட்ல இறங்கி எல்லாம் வேலை
0: செய்திருக்கிறேன்
5: 40 இயர்ஸ் முதல். சோ அப்ப எங்க கிடைக்கு ஓனருக்கு நிறைய மல்லிகளாதான் இடத்துல நிறைய ஒலிவு ஒலிவு
0: பண்ணேன். கிரீஸ் சொல்றீங்களா?
5: என்ன பொறுத்தளவுல பெஸ்ட் வந்து கிரீஸ். சில வேலை
0: சரி, பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க உங்களோட பதில் கிரீஸ் என்று சொல்லிருக்கீங்க. நன்றி, இணைந்து கொண்டமைக்கு. 8:12 நீங்களும் அழைக்கலாம். 4164440. தொடர்ந்தும் இந்த கல்வியை ஒரு தரம் பார்த்துடலாம். உலக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது என்று சொல்லிதான் கேட்டிருக்கின்றோம்.

0: நேரம் 8:17 அள்ளி தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு நீங்க நாடலாம். மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய பேசிக் இன்வெஸ்ட்மென்ட் வைத்துக் கொண்டு வித்தின் காப்பனவரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில என்னென்ன வட்டி வைத்தளவுல மோகேஷ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்க அழைக்கலாம். 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்க ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகச்சினை சிறந்த வட்டி வீதத்திலையும் பெற்று தருகின்றார். குறிப்பாக இதில் லெண்டர் ஃபீ அப்ரசல் இல்லாமல் கிரெடிட் செக்கும் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் உங்களுக்கான செகண்ட் மோகச்சை பெற்று தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களும் இலவச ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியான டிடி ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு குறைந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினை பெற்றுத் தருகின்றார். இதில் ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைத்து முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதேபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்க ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்க பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதுக்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். அது பற்றிய விவரங்களை கூட நேரடியாக அழைக்கின்ற பொழுது நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும். அதேபோல நீங்கள் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோகச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை ஹோம் இக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினியூவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஜ் 24 சக்தி பகி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் பிரதான வங்கியில் ரெனியூல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதனை வீலண்ட சூடாக உங்களுக்கு மோக்கச்சினை பெற்று தரக்கூடிய ஒழுங்கு மேற்கொண்டு தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி உங்களுடைய மோகேஷ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு நீங்கள் நாட முடியும் சக்தி மகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே அலுவலகங்கள் ஊடாக தனது சேவையை வழங்குகின்றார்.
0: எட்டு 8:19 மிஸ் எஃப்எம் வானிலையில் நம்ம ஒரு நிகழ்ச்சியில் அள்ளித்தந்த வானம் போட் நிகழ்ச்சியோடாகத்தான் நாங்களும் ஒரு கேள்வி தந்திருக்கின்றோம். இணைந்திருக்கும் நிகழ்ச்சியை இணைத்து கேட்கலாம், என்ன பதில் என்று சொல்லி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: அன்பு கதைக்கின்றேன், பேசுகின்றேன்.
0: அன்பு, எப்படி இருக்கிறீங்க?
2: சௌகரியங்கள் இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
2: இந்த ஒலிவ் ஆயில் வந்து இந்த மெடிட்டரேனியன் கண்ட்ரி, மெடிட்டரேனியன் சீ, அதாவது இந்த மத்திய தரை கடல் என்று சொல்லுவார்கள். இந்த கடல் கரையில உள்ள நாடுகள், அதுல குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி, மற்றது ஸ்பெயின் அண்ட் கிரீஸ், அதெல்லாம் இந்த பிரான்ஸ்லயும் இத்தாலியிலும் இந்த ஒலிவ் ஆயில சலாடுக்குள்ள விட்டு குடிப்பார்கள். அதை சலாடோட சேர்த்து குடிப்பார்கள். அது அங்க எல்லா டைனிங் டேபிளிலும் அது கட்டாயம் இருக்கும். வைனோட சேர்ந்து இந்த
0: ஒலிவ் ஆயிலும் இருக்கும்னு சொல்றீங்க. சரி, அப்ப இந்த நாடை நாங்க உங்களோட பதிலா எடுக்கிறது.
2: இது முக்கியமாக இந்த 4 நாடுகளும் இஸ் ஈக்குவலி சேம். ஆனா இதுல 1, 2, 3, 4 நாடுகளும் முக்கியமா பிரான்ஸ், இத்தாலி அண்ட் ஸ்பெயின் அண்ட் கிரீஸ்.
0: சரி, 4 பதில் சொல்லிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். நன்றி அன்பு, இணைந்து கொண்டமைக்கு
2: நன்றி.
0: இணைந்திருக்கும் அடுத்த நேரமும் கேட்டு பார்க்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
3: கஜன்.
0: கஜன், எப்படி இருக்கிறீங்க?
3: நான் இருக்கிறேன், நீங்கள்?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பதில்?
3: ஸ்பெயின்
0: என்று சொல்லிருக்கீங்க கஜன்.
4: நன்றி கஜன், எழுந்த கொண்டமைக்கு
0: நன்றி. 8:21 நாங்களும் அளித்தந்த வானம் போர் நிகழ்ச்சியோடாக ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றோம். பதில் சொல்லும் நேரமும் நெருங்கியிருக்கு. விளம்பரங்களை தொடர்ந்து நாங்களும் பதிலை பார்க்க போகிறோம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
7: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479926592 6475490059.
8: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6K Saloon in Pudiyakkilai Scarborough Will June 1st, 3023 0881 Udayan 647 539 5601 RKS Saloon.
9: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
10: அது சரி.
9: உங்களுக்கு ஆடி கார்
10: என்னது?
9: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
12: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
11: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
12: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue Unit 28 6476565690 6476565690.
13: எத்திசையும் எங்களிசை.

0: நேரம் 8:29 நாங்களும் இஸ்எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். மல்லித்தந்த வானம் போர்ட் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதற்கான பதிலையும் சொல்ல போறோம். அந்த கேள்வி என்னன்னு பார்த்துடலாம்.
1: ஆமாம், அந்த கேள்வி, உலக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்திக்காக மிகவும் பிரபலமான மற்றும் முன்னணியில் உள்ள நாடு எது அப்படின்ற கேள்விதான் இன்றைய நாள் நாங்கள் கேட்டிருந்தோம்.
0: நேர்களும் இணைந்து பதில் சொல்லியிருந்தாங்க, அதுல ஸ்பெயினும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸ்பெயின் என்பதுதான் சரியான பதிலாக இருக்கிறது.
1: ஆமாம், உலகிலேயே மிக அதிக அளவில் ஆலிவ் ஆயில் உற்பத்தி செய்யும் நாடு ஸ்பெயின் ஆகும். உலகிற்கு தேவைப்படும் மொத்த ஆலிவ் ஆயிலில் சுமார் 35% முதல் 45% வரை இந்த ஒரு நாட்டிலிருந்தே கிடைக்கிறதா.
0: எனவே நாங்கள் இன்று எடுத்து வந்த கேள்விக்கான சரியான பதில் ஸ்பெயின் ஆக இருக்கிறது. ஆலிவ் ஆயில் அதிகமாக உற்பத்தி செய்யும் முன்னணியில் இருக்கும் நாடு என்று சொல்லி கேட்டிருந்தோம். சரியான பதில் ஸ்பெயின் ஆக இருந்தது. இணைந்து சிறப்பித்த அத்தனைக்கும் நன்றி.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
3: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
0: கனடாவில் இணையவழி துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையிலான டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தினை நாளைய தினம் மத்திய லிபரல் அரசு அறிமுகப்படுத்துகிறது. 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளை இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
1: டொராண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் ஒன்டாரியோ அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கான பொதுமக்கள் கலந்துரையாடல்கள் கனடிய மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. ஜூலை 24 வரையில் பொதுமக்கள், வர்த்தகங்கள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்புகளிடமிருந்து கனடிய போக்குவரத்து திணைக்களம் கருத்துக்களை பெறவுள்ளது.
0: தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்துள்ளார். இதற்கான ஆணையில் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே அவர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் பாவனையே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கடந்த பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறியதன் விளைவே இதுவென அவர் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையில் வரலாற்றிலேயே சாதனை அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக வெளிவிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அரசாங்கத்தினதும் பொருளாதாரத்தினதும் உறுதித்தன்மையை அதிகரித்துள்ளமை இதில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறியுள்ளார்.
3: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: நல்ல பாட்டு 4 விஷயம் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: நேரம் 8:36 நம்ம ஒரு ஈவினிங் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுது மோகேஷ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஜ் ரீஃபைனான்ஸ் தவளுக்கு நீங்க நாடலாம். மோகேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப்டு $100,000 வரை பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகிறார். இந்த பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோன் பற்றி நீங்க மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ளணும் அப்படி சொன்னால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல லைன் ஆஃப் கிரெடிட் கார் லோன், கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தார். இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கியிலான டிடி, ஸ்கோஷியா மற்றும் பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் மிக குறைந்த வட்டி வீதத்தில் மோகச்சினை பெற்று தருகின்றார். குறிப்பாக இதில் ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய வசதியும் பெற்று தருகின்றார். மோகேஷ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 416-821-4512 நீங்கள் அழைக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே, ஜிடிஏ தாண்டி வெளியில் வெளியே சொல்கின்ற பொழுது குறிப்பாக ஓட்டவாக இருக்கலாம் அல்லது லண்டன் ஒன்றாரியோ, நகரா போர்ஸ் வாரான இடங்களில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். உங்கள் வீட்டுக்கான நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை வீரென்ற சூடாகவும் அதனை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டிருக்கின்றார். மோகேஜ் 24 சக்தி பகை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டிருக்கின்றார். ஆகவே அழைப்பதற்கான தொலைபேசி ரகம் 416-821-4512 நீங்கள் அழைக்க முடியும். உங்களுடைய மோகேஜ் சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு சக்தி பகை தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 இடங்கள் அலுவலகங்கள் மிசிசாக்காவில் எஸ்கேவன் மூலக்கு முன்பாக, டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டிலும், ஸ்காப்ரோவில் மாக்கமும் இல்ல சந்திப்புகாரிகள் அமைந்திருக்கிறது. மோகே சம்பந்தமாக, ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக அழைக்கின்ற பொழுது இலவச ஆலோசனைகள் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மோகே 24 சக்தி பகி 416-821-4512 416-821-4512

0: நல்ல பாட்டு நாலு விஷயம்
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
3: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1256-1200.
4: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
5: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D, நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905554.

0: 8:53 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நாங்களும் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு விஷயங்களை பார்த்துடலாம்.
1: அந்த வகையில் காலநிலை நள்ளிரவில் 17 டிகிரி செல்சியஸாக குறைவடைந்து கொள்ள இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மழைப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் 80% எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இடியுடன் கூடிய மழைப்பொழிவு இருக்கக்கூடுமாம். நாளைய நாள் அது கூடிய வெப்பநிலையாக 26 டிகிரி செல்சியஸாக இருக்கப் போகிறது. உடல்நிலை 35 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய நாளும் தொடர்ச்சியாக மழைப்பொழிவு இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. 1-3 மில்லிமீட்டர் அளவிலான மழைப்பொழிவை எதிர்கொள்ளலாம் அப்படின்னு எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது.
0: அதாவது இன்றிலிருந்து குடையோட வெளியே போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க.
1: குடையோட வெயிட் பண்ணுங்க வெளியில.
0: GTA பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனையர்களுக்கும் நன்றிகளை கூறி நாளைய பொழுதும் நாளை மாலையில் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நீங்களும் நம் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியில் விடைபெற்று செல்லும் நாங்கள்
1: சஹா நாலிங்கநாதன்,
0: நிபாஜினி சண்முகவேல். நன்றி வணக்கம் நேர்களே.
1: நன்றி வணக்கம்.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினே, நம்ம ஊர் ஈவினே.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
2: ஸ்காப்ரோவில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
3: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
2: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
3: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
2: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, ஸ்காப்ரோ, 416-649-63.
4: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோலைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோலைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074, 416-704-8074.
8: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
9: ஸ்காப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
10: என்ன யோசினை?
11: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
10: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
12: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில், ஷங்கர் அண்ட் கோ அருகில், அம்மா நகை அடகு மாடம்.
3: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: திசையெங்கும் கேட்கும் இசை, ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ, ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ.

East FM 102.7. ஓ சன்னதி குடி, ஓ சன்னதி குடி.

0: நெளிகிற கொடைகிற சரிகிற அலைகிற
1: ஒட்டி கொழையிற என சக்க பொழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளிகிற என குத்தி கொடைகிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே போடும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத்துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8ஆம் தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17ஆம் தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
3: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
4: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
3: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
1: 10% down udan commercial mortgage.
3: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
1: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
5: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
6: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
7: பாட்டுக்குரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம்
8: 102.7. ஐஸ்கிரீம் சில ஏனி யாரோ,

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங், July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா, July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா, August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, கிருபா தனபாலசிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட் மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748
5: RKS சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS சலூன் அண்ட் பாபஷா, 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட் கரையில் சைனீஸ் கல்ச்சரல் சென்டர் முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
6: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
7: Everything you like, everything you need is found only here.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
9: அதுதான் எதுவோ
8: அனலாக கொதித்தது இந்த மனது.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's FM.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Committee. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூலை 3 வெள்ளி தெப்ப திருவிழா மற்றும் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், 416-293-4000. தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மாக்கம் ரோட், மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில், மாக்கம் ரோடை பார்த்தபடி,
7: 416-293-7287
2: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
7: 416-461-6401.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM, ஈஸ்ட் FM 102.7.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
1: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
2: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
1: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
2: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
0: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி. வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
4: Easy tune பண்ணுங்க. East FM 102.7.

0: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710 6472682710.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
0: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
2: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, Metrum Tangless Water Heaters, Visseda Vilayil, Oru Verida Vattiyetta, Thamadithu Kattakoodiya Finance Vasathigal, 20 Veridathukku Melana Survey Valangum, Raman Home Comfort, Ippodu, Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton Utpada, GTA Perumbagathil, Thamadu Survey Inai Valangukundargal, Raman Home Comfort, Markhaman Steel Sandipil, Yellow Building Hill, 416-332-2989, 416-332 32-2989. Some conditions may apply.
1: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மெரில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
2: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சமர் கிளியரன்ஸ் சேல், ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சமர் கிளியரன்ஸ் சேல், 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4372674-416-289-9993.
3: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: போதுமே, ஃப்ரெஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க. எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஃப்ரெஷா லோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: Welcome to New Ocean Supermarket.
4: எல்லாம் நல்ல மலிவா தான் இருக்குது. நீர் அந்த பக்கம் போய் பைத்தங்காய தேடும், நான் இந்த பக்கம் போய் பருப்பு தேடுறேன்.
5: அதெல்லாம் தேவையில்லை, எல்லாம் ஒழுங்கா அடுக்கி வச்சிருப்பி, நம்ம குழப்பம் இல்லாம எடுக்கலாம். வாங்கோ,
4: மரக்கறி எல்லாம் நல்ல புதுசாயும் மலிவாயும் இருக்கு.
5: மீன் இறைச்சி எல்லாம் கூட ஃப்ரெஷா இருக்கு, விலையும் குறைவு.
4: கன்வீனியன்ஸ் ஸ்டோரும் இருக்கு.
5: இங்கே இவ்வளவு சாமான் வாங்கியும் பில் எவ்வளவு குறைவுன்னு பாத்தீங்களா?
6: சுத்தம், தரம், மலிவுடன் நியூ ஓஷன் சூப்பர் மார்க்கெட், டப்ஸ்கோட் அண்ட் ஃபின்ச் ஸ்கார்ப்ரோ. இப்போது ஸ்கிப் ஊடாக ஆன்லைனிலும் ஆர்டர் செய்யலாம்.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
12: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.
11: Indrum Isayudan,
3: East FM Ungaludan,
11: 102.7.

0: நாட்டுக்கொரு பண்பலை
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்துவாரே,
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ
4: 5000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year interest free இல் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க. Markham & Steels Blue Building இல் விஜயா ஜுவல்லரி,
5: 416-900-4599.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland & Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775.
7: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாஹா டொரண்டோ
8: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
7: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
8: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
7: மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
8: அழகு அழகு. 6477873784.
9: கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908, 5656, 416-908.
10: நல்ல பாட்டு, 4 விஷயம். FM 102.7 East FM.ca.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் தான் இருக்கிறது. ஆகவே சந்தோஷமாக வாழ்வோம். அனைவருக்கும் காலை வணக்கம்.

உள்ளம் கொள்ளை கொள்ளும் இனிய பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இது ஈஸ்ட் எஃப்எம்மின் இனிய காலை பொழுது.

காற்றை படைத்தாய், வானை படைத்தாய், கடலை படைத்தாய் இறைவா. காணாமிர்தம் படைத்த காட்சி மிக விந்தையடா என்று சொல்லி கவிஞன் பாடுகிற பாடல்களில் இருக்கின்ற வரிகளைப் போல, இசை என்பது ஒரு இன்ப வெள்ளம், எங்களை ஒரு அமிர்த சாகரத்திலே அழைத்துச் செல்கிறது. அவ்வாறான ஒரு பாடல் அடுத்து வருகிற பாடலாகும்.

இந்த உலகம், இந்த வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியானது, கொண்டாட்டமானது. இந்த வாழ்க்கையை கொண்டாடுவோம், எல்லோருக்கும் உதவியாக வாழ்வோம்.

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடா ராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இஸ்டெஃபம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2026 இந்த பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் இஸ்டெஃபம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். இஸ்டெஃபம் 102.7 மற்றும் இஸ்டெஃபம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் காலமானார். அவரின் நினைவுகள் சுமந்து இன்றைய நிகழ்ச்சி அவர் இயக்கிய திரைப்பட பாடல்களால் நிறைகிறது. இயக்குனர் இமயம் குறித்து மனுஷபுத்திரன் எழுதிய கவிதையொன்றோடு இந்த நிகழ்ச்சியை இன்று ஆரம்பிப்பது பொருத்தமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். என் எழுத்துக்கள் காலத்தின் சிறுநீர் பட்டு அழியுமாயென நான் மனம் குழம்பியிருந்த இளம் வயதில் அதேபோல வருத்தம் கொண்டிருந்த சுதாகரிடம் ராதிகா சொல்வாள், நீ ஏன் அழிகிற மாதிரி எழுதுற? அந்த வாக்கியத்தை நெஞ்சில் ஏந்திக் கொண்டுதான் நானும் கிழக்கே போகும் ரயிலில் என் கிராமத்தை விட்டு வெளியேறினேன். அந்த சின்னஞ்சிறு துளியில் இருந்துதான் ஒரு உலகம் உனக்கும் உருவாயிற்று. இது பாரதி ராஜாவிற்கான எந்த அஞ்சலி குறிப்பிலும் இடம்பெறாத தகவல். அப்புறம் நான் அழியும்படி எதையுமே எழுதவில்லை. ஊழிக்காலம் போல பெய்த பெருமழையிலும் கூட. பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே திரைப்படத்தில் இருந்து வருகிறது இந்த நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

0: இசையெல்லாம் கேட்கும் இசை FM 102.7.
1: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை பொழுது மழையுடன் கூடியதாக விடிந்திருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 20 பாகி செல்சியஸ் 23 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதியம் வரையிலும் மழை தூறலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மதியத்தின் பின்னர் இடியுடன் கூடிய மழையாக அது மாறும். ஆனாலும் சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்டதாக இந்த நாள் இருக்கும். தொடர்ச்சியான மழைப்பொழிவும் காணப்படும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை வியாழக்கிழமையும் இதேபோன்ற நிலைமை நீடிக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக 28 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை பிரகாசமான சூரியனுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 26 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும் திங்கட்கிழமை 17 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். திங்கள் இரவு மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை முழுமையாக மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 19 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல்.
2: திசையெங்கும் கேட்கும் இசை.

0: பாரதி ராஜாவின் நினைவு சுமந்து வருகிறது இன்றைய காலை காட்சியை. கனேடிய செய்திகள்.
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் மார்ச் 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 11 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக. மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitees.com.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
7: RKS Salon வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி RKS Salon தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1 தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Salon and Barber Shop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Chinese Cultural Center முன்பாக. ஸ்காப்ரோ 647-539-5601, 647-539-5601.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

கனேடிய செய்திகள். கோடிஹோ சர்வதேச மேம்பாலம் இந்த வாரம் திறக்கப்படும் என கனேடிய பிரதமர் மாக்கானி உறுதிப்படுத்தினார். கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் இந்த புதிய வின்சர் டிட்ராய்ட் மேம்பாலத்திற்கான திறப்பு விழா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறிப்பிட்ட மேம்பாலத்தின் திறப்பு விழாவை மாக்கானி செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சர்வதேச பாலத்தின் திறப்பை ஒரு நல்ல செய்தி என பிரதமர் விமர்சித்துள்ளார். இந்த பாலம் நமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சின்னம் என அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்களிடம் பேசிய போது மாக்கானி தெரிவித்தார். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தையும் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தையும் இணைக்கும் 6.4 பில்லியன் டாலர் மதிப்பிலான இந்த மேம்பால திட்டத்தின் 8 ஆண்டுகால கட்டுமான பணிகள் நிறைவடைவதை இந்த திறப்பு விழா குறிக்கும். ஆனாலும் இந்த திறப்பு விழா குறித்து தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என வின்சர் நகர முதல்வர் தெரிவித்துள்ளார். இதேவேளை டிட்ராய்ட் நகர முதல்வர் மேரி ஷெஃபீல்டின் அலுவலகம் இந்த திறப்பு விழா குறித்து தமக்கும் நேரடி தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்படுவதை தடுப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. தாய்வான் செல்லும் தூதுக்குழுவில் பங்கேற்க உள்ளதாக லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கனடா தாய்வான் நட்புறவு குழு எதிர்வரும் அக்டோபர் மாதம் தாய்வானிற்கு பயணம் மேற்கொள்கிறது. இந்த பயணத்தில் லிபரல் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கம் வகிப்பார்கள் என கனடா தாய்வான் நாடாளுமன்ற நட்புறவு குழுவின் தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் ஜூடி செக்ரோ தெரிவித்தார். இத்தகைய பயணங்கள் சீனாவுடனான கனடாவின் உறவுகளை பாதிக்கும் என சீன தூதுவர் எச்சரித்த போதிலும் கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் இந்த பயணம் முன்னெடுக்கப்படுகிறது. தாய்வான் ஜனநாயக கொள்கைகளுக்கான நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக திகழ்வதாக குறிப்பிட்ட ஜூடி இதுபோன்ற கருத்து பரிமாற்றங்களின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அதிகாரப்பூர்வ அந்தஸ்து இருப்பதால் தாய்வானுடனான எந்த ஒரு ஈடுபாடும் வலுவான கெனடிய சீன இருதரப்பு உறவுகளுக்கான முயற்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என கனடாவிற்கான சீன தூதுவர் வாங்டி அண்மையில் ஊடக சபையொன்றின் போது எச்சரித்திருந்தார். பல ஆண்டுகளாக நிலவி வந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர முரண்பாடுகளுக்கு பின் சீனாவுடனான கனடாவின் உறவுகளை சீரமைக்கும் ஒரு முயற்சியாக கெனடிய பிரதமர் மாக்கானி கடந்த ஜனவரி மாதம் சீனாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வயது குறைந்தவர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயன்படுத்துவதை தடை செய்யும் புதிய சட்டமூலம் ஒன்று கனேடிய நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கொண்டுவரப்படுகிறது. 16 வயதிற்கும் குறைந்தவர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு செயலிகளை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் இந்த புதிய சட்டமூலம் கொண்டுவரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணிம பாதுகாப்பு உரிமை சட்டம் என்ற அடிப்படையிலே இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்படுவதாக கலாச்சார அமைச்சர் மார்க் மில்லர் தெரிவித்துள்ளார். இந்த சட்டம் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் மாலை செய்தியாளர் சந்திப்பு ஒன்றின் போது இதுகுறித்து மேலதிக விளக்கங்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 16 வயதிற்கும் குறைவானவர்கள் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துவது மற்றும் முக்கியமான செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகளை பயன்படுத்துவதை தடை செய்யும் வகையில் இந்த சட்டம் மூலம் கொண்டுவரப்படுகிறது. குறித்த சமூக ஊடகங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உரையாடல் கருவிகள் சிறுவர்களின் கைகளுக்கு சென்று சேர்வதை தடுக்கின்ற பொறுப்பு குறித்த நிறுவனங்களை சாரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமூக ஊடக பயன்பாட்டின் காரணமாக குழந்தைகளுடைய உளவியல் பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாகவும் உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் சுரண்டல் தொடர்பான விசாரணையை தொடர்ந்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விட்பியை சேர்ந்த 23 வயதான ஒருவர் மீது இது தொடர்பில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சந்தேக நபர் அவருடைய வீட்டில் வைத்து எந்தவித சம்பவமின்றி கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. 2025 ஆம் ஆண்டில் ஆரம்பமான விசாரணையின் தொடர்ச்சியாக இந்த கைது இடம்பெற்றுள்ளது. 2026 ஆம் ஆண்டு புலனாய்வாளர்கள் விட்பி நகரில் உள்ள சந்தேக நபரின் இல்லத்தில் தேடுதல் நடவடிக்கையினை முன்னெடுத்தனர். அங்கு பல மின்னணு சாதனங்கள் மீட்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டன. டுராம் கல்லூரியின் ஊழியராக இவர் செயல்பட்டவர் என்றும் இவரினால் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கலாம் எனவும் காவல்துறை கவலை வெளியிட்டுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவரின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ள டுராம் காவல்துறையினர் அவரால் பாதிக்கப்பட்ட இனியவர்கள் இருந்தால் தம்மை தொடர்பு கொள்ளுமாறு கூறியுள்ளனர். அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. சமூக ஊடகங்களை பயன்படுத்தி வயது குறைந்தவர்கள் மீது துஷ்பிரயோகங்களில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை பதவி போட்டியில் 5வது வேட்பாளரும் நுழைந்துள்ளார். ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைமை போட்டியில் எரிக் லம்பாடி அதிகாரப்பூர்வமாக இணைந்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் நவ்தி பெயின்ஸ், மாகாண சபை உறுப்பினர் ரப் கெஜரன்ஸ் மற்றும் லீ ஃபேக்லோக்
தவிரவும் டைலன் மெனோடோ ஆகியோர் இந்த போட்டியில் ஏற்கனவே இணைந்திருக்கிறார்கள். இந்த தலைமை பதவிக்கான போட்டியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான நேட்டஸ்கின் ஸ்மித் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் போனி கிரம்பி பதவி விலகியதை அடுத்து தற்போது ஜான் ஃப்ரேசர் ஆன்டாரியோ லிபரல் கட்சியின் இடைக்கால தலைவராக செயல்பட்டு வருகிறார். ஆன்டாரியோ லிபரல் கட்சி உறுப்பினர்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் தமது புதிய நிரந்தர தலைவரை தெரிவு செய்வார்கள். ஓபிபி அதிகாரியொருவர் பணி நேரத்தில் கொல்லப்பட்டுள்ளார். ஆன்டாரியோ மாகாண காவல்துறை அதிகாரியான ஒருவர் ஹாஸ் நகரில் பணியில் ஈடுபட்டிருந்த போது உயிரிழந்ததாக அந்த பிராந்தியத்தின் ஓபிபி ஆணையாளர் உறுதிப்படுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் இது தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இந்த உயிரிழப்பு பதிவானதாக ஓபிபி ஆணையாளர் தோமஸ் கரிக் தெரிவித்துள்ளார். பொதுச்சேவையில் அந்த அதிகாரியின் அர்ப்பணிப்பை தோமஸ் கரிக் பாராட்டினார். இருந்த போதிலும் அவருடைய மரணம் தொடர்பான விவரங்கள் ஓபிபியால் இதுவரை வெளியிடப்படவில்லை. போலி விமானிக்கான உரிமத்தோடு விமானத்தை செலுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் ஏர் கனடாவின் முன்னாள் விமானி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பேல் பிராந்திய காவல்துறை இதுகுறித்து அறிவித்தலை செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது வெளியிட்டது. இதில் கைதாகி குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்பவர் பெரே நகரைச் சேர்ந்த 59 வயதான ஜெஃப்ரி போல் என அடையாளம் காட்டப்பட்டுள்ளார். ஏர் கனடா நிறுவனத்தின் 3 தசாப்தங்களாக பணியாற்றிய முன்னாள் விமானியான இவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்கிறார். ஏர் கனடா விமான நிறுவனத்தின் 27 ஆண்டுகள் பணியாற்றி 2025 ஆண்டில் முன்கூட்டி ஓய்வினை பெற்றுக் கொண்டார். அதே ஆண்டில் கனடா போக்குவரத்து துறை அவருடைய தகுதிகள் குறித்து ஒரு ஒழுங்குமுறை விசாரணையினை ஆரம்பித்தது. போலி உரிமத்தை பயன்படுத்தி அவர் 900 உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான பயணங்களை மேற்கொண்டு மில்லியன் கணக்கான டாலர்களை ஊதியமாக பெற்றுக் கொண்டதை காவல்துறையினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். மார்ச் 2025 டொரண்டோ பியர்சன் சர்வதேச விமான நிலையத்தில் நடைபெற்ற ஒரு செயல்பாட்டு மதிப்பீட்டின் போது அவருடைய போலி சான்றிதழ்கள் முதன் முதலில் கண்டறியப்பட்டன. கனேடிய போக்குவரத்து துறையின் ஒழுங்குமுறை விசாரணை ஆரம்பித்து முடிவடைந்ததை அடுத்து பேல் பிராந்திய காவல்துறையின் குற்றவியல் விசாரணை ஜனவரி 2026 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தால் பயணிகள் பாதுகாப்பிற்கு இந்த பாதிப்பு ஏற்படவில்லை என கனடா நிறுவனம் திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. ஏர் கனடா நிறுவனத்தின் பணியாற்றிய காலம் முழுவதும் அவர் செல்லுபடியாகும் வர்த்தக விமான உரிமத்தை கொண்டிருந்த போதிலும் முழுமையாக பயிற்சி பெற்ற விமானியாக இருந்தார் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் 29 தேதி ஜூன் மாதம் பிராம்ப்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுவார். இவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளும் நீதிமன்றத்தால் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். இயக்குனர் ரிபியம் பாரதி ராஜாவின் நினைவுகள் சுமந்து வருகிறது இன்றைய காலை காற்றலை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில்.

இலங்கை செய்திகள். கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதியான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரண்ண சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக எதிர்வரும் ஜூன் மாதம் 27 கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணி அனுப்பியுள்ளது. அடக்குமுறை சட்டங்களை பயன்படுத்தி ஆட்சி நடத்த வேண்டிய தேவை தமக்கு இல்லை என்றும், பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போது அவர் இதனை கூறினார். இந்த சட்டத்தை நீக்குவதற்கான அனைத்து முதல்கட்ட நடவடிக்கைகளும் ஏற்கனவே தயார் நிலையில் இருப்பதாக அவர் கூறினார். மிக குறுகிய காலப்பகுதிக்குள் பயங்கரவாத தடை சட்டம் மூச்சாக ஒழிக்கப்படும் என்றும், இவ்வாறான ஒடுக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தமக்கு கிடையாது எனவும் அவர் கூறினார். தமக்கு பின்னால் பலமிக்க மக்கள் ஆணி இருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிற்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்ட நாள் முதல் அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலை விசாரணைகளுக்கு பாதகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொள்வதோடு உணவு தவிர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த விசேட உரையாற்றிய அவர் இதனை கூறினார். உயிர்த்தஞ்சாறு தாக்குதல் குறித்து சாட்சியாளர் அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையில் கடந்த ஜூன் 3 முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே உட்பட மூவருக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் வெளிநாட்டுக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் சந்தேக நபரான சுரேஷ் சாலை மேலும் 90 தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான உத்தரவும் நீடிக்கப்பட்டது. இந்த சட்ட நடவடிக்கைகளுக்கு பின்னர் சுரேஷ் சாலை அதுவரை விசாரணைகளுக்கு ஒத்துழைத்த முறையை மாற்றி அதற்கு முட்டுக்கட்டை போடும் வகையில் ஜூன் 5 இரவு முதல் திட்டமிட்டபடி உணவு தவிர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தார். தனது உறவினர்கள் கொண்டு வந்த உணவையும் அவர் நிராகரித்தார். உணவு தவிர்ப்பு காரணமாக அவருடைய இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்ததை அடுத்து காவல்துறை மருத்துவமனை மருத்துவர்களின் ஆலோசனையின் பேரில் அவர் ஜூன் 7 பலத்த பாதுகாப்போடு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தற்போது அவர் 42 வார்டில் மனநல மருத்துவர்கள், உடலியல் நிபுணர்கள் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்களின் தீவிர மருத்துவ கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். கைது செய்யப்பட்ட போது சுரேஷ் சாலையிடம் கைப்பற்றப்பட்ட நவீன ரக அப்போல் கைத்தொலைபேசி மற்றும் அவருடைய வீட்டில் சோதனையிடப்பட்டு கைப்பற்றப்பட்ட மடிக்கணினி ஆகியவற்றை பகுப்பாய்வு செய்வதற்கோ அவற்றின் கடவுச் சொற்களை வழங்குவதற்கோ அவர் இதுவரையில் மறுப்பு தெரிவித்து உண்மைகளை மறைக்க முற்படுகிறார். எனினும் இனி அறிவியல் மற்றும் தொலைபேசி சான்றுகளின் மூலம் இந்த சதி திட்டத்துடனும் அதன் முன் தயாரிப்புகளோடும் அவருக்குள்ள தொடர்பு மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டது. எந்தவொரு உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கோ அல்லது அழுத்தங்களுக்கோ அஞ்சி இந்த விசாரணைகள் நிறுத்தப்பட மாட்டாது. உயிர்த்தஞ்சாறு தாக்குதலில் 278 அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு 500 அதிகமானவர்கள் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த சதி திட்டத்தோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் தப்பியோட முடியாதபடி நீதிமன்றத்தில் முன் நிறுத்தப்பட்டு தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்குதல் சம்பவத்திற்கு 3 முன் சுரேஷ் சாலை நீர்கொழும்பு பகுதிக்கு 4 அனுப்பி கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் விசேட பூஜையில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை உட்பட தகவல்களை திரட்டியமை தெரிய வந்துள்ளது. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இது தொடர்பில் தகவல் வெளியிட்டார். உயிர்த்தஞ்சாறு குண்டு தாக்குதல் தற்கொலை குண்டுதாரிகளோடு சுரேஷ் சாலை நேரடியான தொடர்புகளை கொண்டிருந்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதேபோன்று குண்டு தாக்குதலுக்கு உதவி ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் இந்த விடயங்கள் அனைத்தும் தீவிரமான விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்தார். நீர்கொழும்பு பகுதிக்கு அனுப்பப்பட்ட 4 ஒருவர் இஸ்லாம் அடிப்படைவாதி என்றும், அவர் IS அமைப்பைச் சேர்ந்தவர் எனவும் அடையாளம் காணப்பட்டார். எனினும் அவர் தற்போது வரை காணாமல் போயிருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாக்குதல் நடத்தப்படும் வரை இஸ்லாம் அடிப்படைவாதிகளை பயன்படுத்தி பல்வேறு சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி உயிர்த்தஞ்சாறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள அதிர்ச்சியூட்டும் உண்மைகளும் முக்கியமான விவரங்களும் வெளியில் கசிந்துவிடக்கூடாது என்பதற்காக மிக முக்கியமான மற்றும் ரகசியமான தகவல்கள் வெளிவருவதை தடுப்பதற்கான தகுந்த நடவடிக்கைகளை சுரேஷ் சாலை முன்னெடுத்து வந்ததாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்டு விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை காவலில் இருந்தபோது சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பது குறித்து பரிசீலித்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக 5 கொண்ட விசேட மனநல மற்றும் தடயவியல் மருத்துவக் குழு ஒன்றை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் நியமித்தது. தெற்கு கொழும்பு பொதுனா மருத்துவமனையில் இந்த மருத்துவ பரிசோதனை முன்னெடுக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேன உத்தரவிட்டார். இந்த மருத்துவ அறிக்கையை வழக்கின் அடுத்த தவணை தகுதி என்று நீதிமன்றம் சமர்ப்பிக்குமாறும் நீதிவான் தனது உத்தரவில் சுட்டிக்காட்டினார்.
அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலைக்கு ஆதரவாக ஏற்பாடு செய்யப்பட்ட சத்தியாகிரக போராட்டம் உத்தியோகபூர்வமாக முடிவிற்கு கொண்டுவரப்பட்டது. இந்த சத்தியாகிரக போராட்டமானது கடந்த 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் சிலவற்றின் முக்கியஸ்தர்களின் முன்னெடுப்பில் கொழும்புக்கோட்டை தொடரூந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. எதிர்க்கட்சி பிரதிநிதிப்படுத்தி முன்னணி தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பெருமளவிலான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்புக் காவலில் வைக்கப்பட்டிருந்த அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளரான ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷாலே கடந்த 7ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோருடன் தற்போதைய அரசாங்கத்திற்குள்ள அரசியல் முரண்பாடுகளை தீர்த்துக் கொள்ள, நாட்டிற்காக தமது வாழ்வை அர்ப்பணித்த ராணுவ வீரர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்த வேண்டாம் எனவும், அவர்களை சிறையில் அடைத்து அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம் எனவும் அரசாங்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்புக்கோட்டை தொடர்ந்து நிலையத்திற்கு முன்பாக சுரேஷ் சாலைக்கு ஆதரவாக 2வது நாளாக நேற்று நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்ட போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். தற்போதைய ஆட்சியாளர்கள் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய அவர், 2009 மே 18 அன்று போர் முடிவிற்கு கொண்டுவரப்பட்டு பெற்றுக் கொள்ளப்பட்ட சுதந்திரத்தின் பயனை இன்று ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அனுபவித்து வருவதாகவும் கூறினார். இந்த நிலையில் அதற்காக அர்ப்பணித்து பொறுப்புடன் செயல்பட்ட ராணுவ வீரர்களுக்கு மட்டும் அந்த சுதந்திரத்தை மறுத்து அரசியல் வேட்டையாடலில் அரசாங்கம் ஈடுபட்டு வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். உயிர்த்திஞாறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் உண்மையான நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் ஜேவிபியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது இப்ராஹிமினி உள்ளடக்கியது யார், தாக்குதலின் மூளையாக செயல்பட்ட ஷஹ்ரான் ஹாசிமுக்கா வாதாடிய சட்டத்தரணிகள் யார், அவர்களை வழிநடத்தியது யார் என்பது போன்ற உண்மைகளையும் சமூகத்திற்கு வெளிப்படுத்தும் காலம் வெகு தொலைவில் இல்லை எனவும் தெரிவித்தனர். அரசியல் நிகழ்ச்சி நிரல்களை முன்னிறுத்தி மேற்கொள்ளப்படும் இத்தகைய அநீதியான செயற்பாடுகளால் இறுதியில் பாதிக்கப்படுவதோடு இந்த நாட்டின் மக்கள் எனவும் அவர்கள் எச்சரித்தனர். இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 7:39.

0: 6:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல் அதிகபட்ச
2: கழிவுகள்
1: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
2: 200 Triffield Road, Unit 101, Middlefield and Mectical.
1: தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ஹாரி.CPA.CA.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பீடில் டாக்டர் சுபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: Ganga Textiles and Fashion வழங்கும் Closing Sale. Sarees for $400, Shalwars $500, Saree Blouse $5, Short Top from $5, Nighties from $10, Men's Shirts from $10, காப்புக்கள், தோடுகள், Chains from $5. இன்னும் ஆண்கள் பெண்கள் சிறுவர் சிறுமியருக்கான ஏராளம் ஆடை தெரிவுகள், ஆபரணங்கள், பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள் அனைத்தும் மாபெரும் மலிவு விலையில். கங்கா டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபேஷன் வழங்கும் Closing Sale. 2950 Birch Mound Road, Unit 5A, Birch Mound and Finch. 416-474-1016. முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா, நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514.
1: செய்யலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான, நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச்சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லஸ் வாடகீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், 416-332-2989. Some conditions may apply.
4: Vidyasagar live in concert. iClean Canada வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். கார்த்திக், டிப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு Great Canadian Casino Resort-இல். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1200, 1200.
5: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். உலகளவில் எரிபொருள் போக்குவரத்திற்கு மிக முக்கிய வழித்தடமாக காணப்படும் ஹோமுஸ் நீரிணை சர்வதேச கடல் பகுதி அல்ல என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்ஷி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஹோமுஸ் நீரிணை என்பது சர்வதேச கடல் பகுதி கிடையாது எனவும், அது ஈரானுக்கும் ஒமானுக்கும் சொந்தமான இரு நாடுகளாகவும் பகிரப்படும் ஒரு கடல் பகுதி எனவும் தெரிவித்தார். இது அமெரிக்காவின் எல்லையிலிருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ளது. இந்த பிராந்தியத்தின் கடல்சார் மிக தெளிவானவெனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹோமுஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதியானது 21 கடல் மைல் அகலத்தை கொண்டது மட்டுமே. இதனால் இந்த நீரிணை முழுமையாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய கடல் எல்லைக்குள் அமைந்துள்ளது. இந்த சட்ட ரீதியான அமைப்பின் காரணமாக இந்த நீரிணை வழியிலான கடல் போக்குவரத்தை முறைப்படுத்தும் முழு உரிமை ஈரானுக்கும் ஓமானுக்கும் மட்டுமே உண்டு என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். வரலாற்று ரீதியாக இந்த வழித்தடத்தில் கட்டுப்பாடற்ற போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தாலும், தற்போதைய சட்ட நிலை இதுதான் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த விளக்கத்தை அமெரிக்கா நிராகரித்தது. ஹோமுஸ் நீரிணை என்பது உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஒரு சர்வதேச கடல் வழித்தடம் என்றும், அங்கு சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக இந்த பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் மீண்டும் ஒரு பதற்றமான நிலை தோன்றியுள்ளது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து தொடருக்காக நியூசிலாந்து அணிக்கு எதிரான தனது முதல் போட்டியில் கலந்து கொள்வதற்காக ஈரான் தேசிய கால்பந்து அணி அமெரிக்காவிற்கு புறப்படுகிறது. ஜூன் 16 நடைபெறும் இந்த போட்டிக்காக ஈரான் கால்பந்து அணியின் வீரர்கள் அமெரிக்கா செல்வதற்கான பயண அனுமதியினை பெற்றுள்ளார்கள். இருந்தபோதிலும் பிரதிநிதிகள் குழுவைச் சேர்ந்த நிர்வாகம் மற்றும் மேலாண்மை பிரிவினர் 12 பேருக்கும் பயண அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஈரான் கால்பந்து கூட்டமைப்பின் செய்தி தொடர்பாளர் அமீர் மொய்தி அலவி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஃபீஃபா அமைப்பின் திட்டத்தின்படி ஈரான் அணி சிறப்பு வானூர்தி மூலம் அமெரிக்காவிற்கு பயணம் செய்யும் எனவும், நியூசிலாந்திற்கு எதிரான போட்டிக்கு ஒரு நாள் முன்பாக அணி போட்டி நடைபெறும் நகரத்தை சென்றடையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து அடுத்த 2 போட்டிகளுக்கும் போட்டி நடைபெறும் இடத்திற்கு 2 முன்பாகவே தாம் சென்றடைவோம் எனவும் அவர் கூறினார். அமெரிக்காவுடன் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஈரான் அணி தனது உலகக் கிண்ணத்திற்கான பயிற்சி முகாமை திட்டமிட்டபடி அரிசோனாவில் உள்ள டாக்சன் நகருக்கு பதிலாக மெக்சிகோவின் எல்லை நகரான டிஜுனாவில் மாற்றி அமைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

0: இயக்குனர் ரேபியம் பாரதி ராஜாவின் நினைவுகள் சுமந்து வருகிறது. இன்றைய காலை காற்றலை உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் மனோதர்மத்திற்கு படம் எடுத்துக் கொண்டிருந்த இந்த பாரதி ராஜா இதோ இந்த அந்தி மந்தாரையில் எனது மனோதர்மத்திற்கு படம் எடுத்திருக்கிறேன். அல்லி நகரத்திலிருந்து சென்னைக்கு நான் காணக்கொண்டு வந்த கனவுகளில் ஒன்று அந்தி மந்தாரையில் நனவாகி இருக்கிறது. யாத்திரிகைகளில் இரண்டு வகை, ஒரு சுற்றி பார்க்கும் உல்லாச யாத்திரை ஒரு வகை, பூமியை வணங்கச் சொல்லும் புனித யாத்திரை ஒரு வகை. அந்தி மந்தாரை எனக்கு ஒரு புனித யாத்திரை. இந்தியாவின் மண்ணையெல்லாம் புட்டிகளில் சேகரித்து பூஜை நடத்தி கொண்டிருக்கும் ஒரு போராட்ட வீரனின் இரண்டாம் பாக வாழ்க்கைதான் இந்த கதை. என் அருமை நண்பர் ஆர். செல்வராஜ் தன் பேனாவில் மையூற்றி எழுதிய கதை அல்ல இது, கண்ணீரும் செந்நீரும் ஊற்றி எழுதிய கதை. இந்த அந்தி மந்தாரையில் கதர்குடி கந்தசாமியாக கரைந்து போயிருக்கும் தஞ்சை பெற்றெடுத்த தமிழ் கலைஞன் விஜயகுமாரின் நடிப்பிற்கு தமிழ் திரையுலகமே எழுந்து நின்று கைதட்டும் கர்வப்பட்டுக் கொள்ளும் என்பது திண்ணம். முதுமையின் மெல்லிய அசைவுகளிலும் முழுமை காட்டியிருக்கும் ஜெயசுதா தன் கலையுலக வாழ்வில் ஒரு சிகரத்தை தொட்டிருக்கிறார் என்பது மட்டும் நிச்சயம். இந்த எனது லட்சிய படைப்புக்கு இசை என்ற இரத்த தானம் வழங்கியிருப்பவர் இன்றைய இந்தியாவின் தலைமை இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான். சுகந்தம் பரப்பும் சுவாசமாய் ஏஆர் ரகுமானின் இன்னிசை இந்த படமெங்கும் பாய்ந்து பரவி பரவசப்படுத்துகிறது. இந்த அந்தி மந்தாரைக்கும் சிற்ப தமிழ் வரிகள் செதுக்கிக் கொடுத்தவன் என் மண்ணின் மகாகவிஞன் வைரமுத்து. அவனது எழுதுகோள் என்ற மந்திரக்கோள் இந்த படத்தில் மனசுக்குள் புகுந்து தடவும் மயிலரகாகி இருக்கிறது. இந்த அந்தி மந்தாரையில் தனது ஒளிப்பதிவின் மூலம் என் கண்களை மொழிபெயர்த்து கொடுத்திருக்கிறார் தமிழ்த்துறையுலகில் தடம் பதிக்கப் போகும் என் கண்கள் கவர்ந்த தரபால். வாழ்க்கையின் முதல் பாகத்தில் பிரிந்து போனவர்கள் இரண்டாம் பாகத்தில் இணைகிறார்கள். வாலிபம் கழிந்து வறுமை சுமந்து தேசத்தையே மீட்டுக் கொடுத்தவர்கள் சுதந்திர இந்தியாவில் இருக்கும் இடம் இழந்து அந்திமத்தில் சங்கமிக்கிறார்கள். அவர்களின் உறவுக்கு என்ன பெயர் வைப்பது? அவர்கள் நண்பர்களா? இல்லை, அதற்கும் மேலே. காதலர்களா? இல்லை, அதற்கும் மேலே. தம்பதிகளா? இல்லை, அதற்கும் மேலே. மொழியின் உறவு சொற்களுக்குள் சிக்க வைக்க முடியாத உறவு அது. இது ஏன் நேர்ந்தது? எப்படி நேர்ந்தது? சிலவற்றுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. காரணம், சிலவற்றுக்கு நதி மூலம் ரிஷி மூலம் கிடையாது. அது தோன்றியது, அவ்வளவுதான். ஏன் தோன்றியது? வைரமுத்துவின் பேனா காரணம் சொல்லுகிறது இப்படி. பூமியை கேட்டா வான்மிகள் தூவும், பூக்களை கேட்டா வண்டுகள் பாடும், வீதியை கேட்டா தென்றலும் வீசும், சாதியை கேட்டா காதலும் தோன்றும்.

0: 8:10 ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை பொழுது மழையுடன் கூடியதாக விடிந்திருக்கிறது. வெளியில் வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ் 23 ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மதியம் வரையிலும் மழை தூறலுக்கான வாய்ப்பு இருக்கிறது. மதியத்தின் பின்னர் இடியுடன் கூடிய மழையாக அது மாறும். ஆனாலும் சூரிய ஒளியை காணக்கூடியதாக இருக்கும். கூடுதலாக 27 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கொண்டதாக இந்த நாள் இருக்கும். தொடர்ச்சியான மழைப்பொழிவும் காணப்படும் என எதிர்ப்பு கூறல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை வியாழக்கிழமையும் இதேபோன்ற நிலைமை நீடிக்கும். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக 28 பாகை செல்சியஸ் இருக்கும். வெள்ளிக்கிழமை 25 பாகை செல்சியஸ். 1 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சனிக்கிழமை பிரகாசமான சூரிய ஒளியுடன் கூடிய நாளாக இருக்கப் போகிறது. 26 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாகவும் திங்கட்கிழமை 17 பாகை செல்சியஸாகவும் வெப்பநிலை இருக்கும். திங்கள் இரவு மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை முழுமையாக மழையுடன் கூடிய நாளாக இருக்கும். 19 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. புதன்கிழமை 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். இரவு பொழுதில் 5 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கோடிஹோவ் சர்வதேச மேம்பாலம் இந்த வாரம் திறக்கப்படும் என கனேடிய பிரதமர் மாக்கானி உறுதிப்படுத்தினார். கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்கும் இந்த புதிய வின்சர் டிட்ராய்ட் மேம்பாலத்திற்கான திறப்பு விழா எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறும் என செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன. இந்த நிலையில் குறிப்பிட்ட மேம்பாலத்தின் திறப்பு விழாவை மாக்கானி செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளார். நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சர்வதேச பாலத்தின் திறப்பை ஒரு நல்ல செய்தி என பிரதமர் விமர்சித்துள்ளார். இந்த பாலம் நமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் சின்னம் என அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பாக செய்தியாளர்கள் பேசிய போது மாக்கானி தெரிவித்தார். அமெரிக்காவின் மிச்சிகன் மாநிலத்தையும் கனடாவின் ஆன்டாரியோ மாகாணத்தையும் இணைக்கும் $6.4 பில்லியன் மதிப்பிலான இந்த மேம்பால திட்டத்தின் 8 ஆண்டுகால கட்டுமான பணிகள் நிறைவடைவதை இந்த திறப்பு விழா குறிக்கும். ஆனாலும் இந்த திறப்பு விழா குறித்து தமக்கு தெரிவிக்கப்படவில்லை என வின்சர் நகர முதல்வர் தெரிவித்துள்ளார். இதேவேளை டிட்ராய்ட் நகர முதல்வர் மேரி ஷெஃபீல்டின் அலுவலகம் இந்த திறப்பு விழா குறித்து தமக்கும் நேரடி தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவித்திருக்கிறது. இந்த பாலம் திறக்கப்படுவதை தடுப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் அச்சுறுத்தல்களை விடுத்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. கொழும்பு மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கடற்படையின் முன்னாள் தளபதியான அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரன் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக எதிர்வரும் June 27 கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு நீதிமன்றம் அழைப்பாணி அனுப்பியுள்ளது. உலகளவில் எரிபொருள் போக்குவரத்திற்கு மிக முக்கிய வழித்தடமாக காணப்படும் ஹோமுஸ் நீரிணை சர்வதேச கடல் பகுதி அல்ல என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் அராக்ஷி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோமுஸ் நீரிணை என்பது சர்வதேச கடல் பகுதி கிடையாது எனவும் அது ஈரானுக்கும் ஒமானுக்கும் சொந்தமான இரு நாடுகளாகவும் பகிரப்படும் ஒரு கடல் பகுதி எனவும் தெரிவித்தார். இது அமெரிக்காவின் எல்லையிலிருந்து 1000 மைல்களுக்கு அப்பால் அமைந்துள்ளது. இந்த பிராந்தியத்தின் கடல்சார் மிக தெளிவான எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஹோமோஸ் நீரிணையின் மிக குறுகிய பகுதியானது 21 கடல் மைல் அகலத்தை கொண்டது மட்டுமே. இதனால் இந்த நீரிணை முழுமையாக ஈரான் மற்றும் ஓமான் நாடுகளின் பிராந்திய கடல் எல்லைக்குள் அமைந்துள்ளது. இந்த சட்ட ரீதியான அமைப்பின் காரணமாக இந்த நீரிணை வழியிலான கடல் போக்குவரத்தை முறைப்படுத்தும் முழு உரிமை ஈரானுக்கும் ஓமானுக்கும் மட்டுமே உண்டு என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் வலியுறுத்தினார். வரலாற்று ரீதியாக இந்த வழித்தடத்தில் கட்டுப்பாடற்ற போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் தற்போதைய சட்ட நிலை இதுதான் என ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானின் இந்த விளக்கத்தை அமெரிக்கா நிராகரித்தது. ஹோமுஸ் நீரிணை என்பது உலகளாவிய கப்பல் போக்குவரத்திற்கு மிக முக்கியமான ஒரு சர்வதேச கடல் வழித்தடம் என்றும் அங்கு சர்வதேச கடல்சார் சட்டங்களின்படி கப்பல் போக்குவரத்திற்கான சுதந்திரம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அமெரிக்கா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருகிறது. இதன் காரணமாக இந்த பிராந்தியத்தில் இரு நாடுகளுக்கு இடையில் மீண்டும் ஒரு பதற்றமான நிலை தோன்றியுள்ளது.
1: இன்றைய நாடின் முதன்மை செய்திகள்.

0: 8:20, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம்.
0: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
0: ரோஜ் ரிவர் சொக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 முதல் 15 வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பு, 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு விண்ட்ரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.
7: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 4165604351, கவிதா 647-638-8427.
8: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
0: இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய திரைப்பட பாடல்களால் இன்றைய நிகழ்ச்சி நிறைந்து கொண்டிருக்கிறது.

தஜனு ததிமி ததிமி தகதித்தாம் தகதாம் தகதாம் தத்தரித்தஜனு தகததித்தஜனு தத்ததிம் தகததிம் தஜம் தஜ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: தமிழ் சினிமாவின் போக்கை மாற்றி எழுதிய மாபெரும் கலைப்பொக்கிஷம், நம் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தார். இயக்குனர் இமயம் என தமிழ் திரையுலகால் அழைக்கப்பட்டவர் பாரதி ராஜா. 1977 16 வயதினிலே என்ற திரைக்காவியம் மூலம் திரைப்பயணத்தை தொடங்கியவர் அவர். அந்த முதல் படமே அவருக்கு மிக பெரும் வெற்றியினையும் கவனிப்பையும் அள்ளி வந்து கொடுத்தது. கிழக்கே போகும் ரயில், சிவப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில் என தொடர்ந்த படைப்புகள் மூலம் உலகின் கவனத்தை பெற்றார். இயக்குனராக இவர் தமிழோடு மட்டும் சுருங்கிவிடவில்லை. ஹிந்தி தெலுங்கு மொழி படங்களையும் இயக்கி அன்றைய காலகட்டத்திலேயே இந்தியா முழுமையும் அறிந்த இயக்குனராக தன்னை அடையாளப்படுத்தினார். படப்பிடிப்பு தடங்களுக்குள் முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை ஓட்டு திண்ணைகளிலும் ஓலை குடிசைகளிலும் ஓட்டு வீடுகளிலும் ஆற்றங்கரை, வயல், வரப்பு, கழுத்துமேடு, கம்மாக்கரை, மலைத்தொடர்கள் என அழைத்துச் சென்று யதார்த்த திரைமொழியின் வழியே நவீன சினிமாவின் பிதா மகனாய் தன்னை மாற்றிக் காட்டியவர் இயக்குனர் பாரதி ராஜா. எளிய மக்களை பிரதிபலிக்கும் பாத்திரங்களை கிராமத்து தெருக்களில் உலவவிட்டு அவர்களின் கோபம், பகை, மகிழ்ச்சி, கொண்டாட்ட உணர்வுகளை அச்சு அசலாய் திரையில் பதிவு செய்து மாற்று சினிமாவிற்கு வித்திட்டவர் அவர். மண் மணம் வீசும் கிராமத்து அழகியலை அச்சரம் பிசகாமல் அழகாய் காட்சிப்படுத்தி முத்திரை பதித்தவர். ஒப்பனியை ஒழித்து சியற்கையை மறுத்து வாழ்வியல் கதைகளை அதன் இயல்பு எல்லைக்குள் கட்டமைத்த கலைமேதை இயக்குனர் இமயம். ஏதோ திசையில் பயணித்துக் கொண்டிருந்த தமிழ் திரையுலகை கிராமத்து மண்ணின் யதார்த்த பக்கங்களுக்கு மடி மாற்றிவிட்ட பெருமை இவரையே சேரும். வரும் பொழுதுபோக்கு கருவியாக இருந்த சினிமாவை மண்ணின் மனிதர்களின் உணர்ச்சி பூர்வமான காவியமாய் மாற்றிக் காட்டியவர். கிராமத்து கழங்களைத்தான் இவரால் கையாள முடியும் என்ற விமர்சனத்தை சிவப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக் போன்ற நவீன திரைப்பட பாணி மூலம் உடைத்தவர். தீராத கலை வேட்கையும் மாறாத கலையுலக படிமங்களும் அவரை இறுதி வரை பற்றி படந்து கொண்டே இருந்தன. அவர் செதுக்கிய 16 வயதிலே முதல் மரியாதை, கிழக்கே போகும் ரயில் போன்ற காவியங்கள் தமிழ் சினிமா வரலாற்றில் காலத்தால் அழியாத மைல்கற்கள். மண் வாசனை மாறாத கதைகளாலும் காதுகளில் தேனாய்ப்பாய்ந்த பாடல்களாலும் தலைமுறைகளை கடந்தும் நம்மை ரசிக்க வைத்தவர். முதல் மரியாதை, கருத்தம்மா, கடல் பூக்கள் என 6 தேசிய விருதுகளும், 16 வயதினிலே புதிய வார்ப்புகள், அலைகள் ஓய்வதில்லை போன்ற படங்களுக்கு 6 தமிழ்நாடு அரசு விருதுகளும் பாரதி ராஜாவின் கரம் தேடி வந்தன. காதல், பாசம், ஜாதி, மதம், பங்காளி சண்டை என எல்லா வகைகளிலும் படங்களை அவர் இயக்கினார். எளிய மனிதர்களின் குரலாய் தமிழ் திரையில் ஒலித்து இன்று ஓய்ந்து போயிருக்கிறது இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவிற்கே சொந்தமான இந்த குரல். தனது படைப்புகள் வழியில் பிரபஞ்சம் தீரும் வரையிலும் அவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருடைய மறைவு கலை உலகிற்கு ஒரு பேரிழப்பு மட்டுமல்ல, தமிழை நேசிக்கும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தாம் வாழ்ந்த காலத்தின் உன்னத கலைஞனின் இழப்பாகவே இந்த இழப்பு துயர் தருகிறது. என் இனிய தமிழ் மக்களே என்று அவர் உதிர்த்த அந்த அன்பான குரல் எப்போதும் நம் இதயங்களில் ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 8:41 நிமிடம்.
1: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
0: பிஸ்டாக், உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியில் எங்களோடு காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று பெறுகின்ற போது அதை நாங்கள் அடமான கடன் பெறுகின்ற வங்கிகளிடமிருந்து அல்லது நிதி நிறுவனங்களிடமிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். அதேபடி வெளியில் உங்களை போன்ற நிதி திட்டமிடல் ஆலோசகர்களிடமிருந்தும் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெளிவுபடுத்த முடியுமா?
2: இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் என்று வரும் பொழுது உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கின்றது. ஒன்று வந்து நீங்கள் பேங்கிலே மோட்கேஜ் வைத்திருக்கும் பேங்கிலேயே அந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எடுப்பது. மற்றது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இன்சூரன்ஸ் அட்வைசராக இருக்கக்கூடிய எம்மிடமிருந்து எடுப்பது. இதில் இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுப்பதில் பல நன்மைகள் இருக்கின்றது. அதாவது வந்து ஓனர்ஷிப், எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நீங்கள் தான் ஓனர், ஆனால் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு பேங்க் தான் ஓனராக இருக்கின்றது. அடுத்தது வந்து கவரேஜ். கவரேஜ் வந்து நீங்கள் மோட்கேஜ் பே பண்ண அந்த மோட்கேஜ் அவுட்ஸ்டாண்டிங் மோட்கேஜ் பேலன்ஸையே பேங்கில் உள்ள மோட்கேஜ் இன்சூரன்ஸ் கவர் பண்ணுகிறது. அதேவேளை எங்களிடம் நீங்கள் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் நிரந்தரமாக ஒரு ஃபிக்ஸ் பீரியடுக்கு அப்படியே இருக்கின்றது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 மில்லியன் சொல்லிச்சுன்னா இந்த 1 மில்லியன் அமௌண்ட் வந்து எங்களிடம் எடுக்கும் பொழுது அது மாறாமல் இருக்கின்றது, ஆனால் பேங்கில் வந்து கட்டக்கட்ட அது குறைந்து கொண்டு போகின்றது. கொஸ்டன்ட் வரும் பொழுது ஒரு 1 மில்லியன் இன்சூரன்ஸை பேங்கில் எடுக்கும் பிரைஸிலும் பார்க்க எங்களிடம் எடுக்கும் பிரைஸ் லெஸ் தேன் 50% இருக்கின்றது. உதாரணமாக ஒரு மேல் 35 இயர்ஸ் ஓல்டுக்கு எங்களிடம் எடுக்கும் 500,000 மோட்கேஜ் வந்து $22 ஆகவும், ஒரு ஃபீமேலாக இருக்கும் பட்சத்தில் அது $16 அமௌண்டாகவும் இருக்கின்றது. அதே நேரம் $1 மில்லியன் இன்சூரன்ஸை எங்களிடம் எடுக்கும் பொழுது அது $36 ஃபார் அ மேல் அண்ட் இட்ஸ் ஒன்லி $27 ஃபார் த ஃபீமேல். அதேவேளை நீங்கள் பேங்கில் வைத்திருக்கும் மோட்கேஜுக்கு 1 மில்லியனுக்கு நிச்சயமாக more than $100 பே பண்ண வேண்டி இருக்கின்றது. அடுத்தது போர்ட்டபிலிட்டின்னு வரும்பொழுது நீங்கள் உங்களை இந்த வீடை விற்று இன்னொரு வீடுக்கு போவதாக இருந்தால், இல்லாட்டி உங்களுக்கு இனி இந்த மோட்கேஜ் பெய்டோ ஆகும் சந்தர்ப்பம் வந்தால் கூட, இந்த எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் அந்த கால பீரியடுக்கு அப்படியே இருக்க போகின்றது, ஆனால் பேங்க் ஆன் வந்து இல்லாமல் போகின்றது. அடுத்தது வந்து நாங்கள் பார்ப்போம், மிகவும் முக்கியமான விடயம் வந்து அண்டர்ரைட்டிங். அண்டர்ரைட்டிங் என்று வரும்பொழுது நீங்கள் பேங்கில் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸுக்கு நிச்சயமாக ஃபுல் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் செய்து ஃபுல் மெடிக்கல் டெக்ளரேஷன் செய்யாமலே எடுக்கின்றீர்கள். அதாவது வந்து பேங்க் வந்து உங்களை அப்ரூவ் பண்ணுகின்றது என்னத்துக்கு சொல்லி சொன்னா, பிரீமியம் பே பண்ணுவதற்கு மட்டுமே ஒழிய அந்த கிளைமை எடுப்பதற்கு அவர்கள் அண்டர் ரைட்டிங் செய்வதில்லை. ஆனால் எங்களிடம் எடுக்கும் மோட்கேஜ் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லி அண்டர் ரிட்டன் அப் ஃப்ரண்ட். எனவே வி ஆர் ஒன்லி ஃபர்ஸ்ட் அப்ரூவிங் யூ டு கெட் த கிளைம், அதுக்கு பிறகுதான் உங்களுடைய மாதாந்த கட்டணம் எடுக்கப்படுகிறது. எனவே இந்த பல்வேறுபட்ட நன்மைகள் காரணமாக வெறும் 1 மில்லியன் இன்சூரன்ஸ் கவரேஜை வெறும் $27 அமௌண்ட்டுடன் எங்களிடம் நீங்கள் எடுக்க முடியும்.
0: நீங்களும் இது போன்று தெளிவான அறிவுடன் உங்களுடைய நிதி திட்டமிடலை மேற்கொள்வதற்கு ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கத்தை அழைக்கலாம். 416-528-1407 ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். 416-528-1407 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை. 8:45 நிமிடம்.

இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தொடர்பில் எங்கள் கனேடிய மண்ணின் கவிஞன் அவதானி எழுதிய கவிதையொன்று. இமயங்கள் சாய்வதில்லை என் இனிய தமிழ் மக்களே என்று நீ உன் கரகரத்த குரலில் கொண்டு தந்த காதல் கதைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு தலைமுறை இங்கே வாடுகிறது ஐயனே. கொங்கிரீட் கட்டிடங்களுக்குள்ளும் கடுதாசி அரங்கங்களிலும் மூச்சு திணறிக் கொண்டிருந்த சினிமாவை கைப்பிடித்து அழைத்து வந்து கிராமத்து காற்றை சுவாசிக்க வைத்தாய். உச்ச நட்சத்திரங்களாக வர இருந்தவர்களுக்கு கோவணமும் பரட்டை தலையும் கொடுத்து உன் பள்ளியில் புடம் போட்டு புதிய தலைமுறை நாயகர்கள் என்றாய். ராவில் பெயர் தொடங்குவது உனக்கு ராசியாய் இருந்ததோ இல்லையோ, அதை அணிந்து கொண்ட நாயகிகளெல்லாம் ஒரு சுற்று வலம் வந்து இப்போது பல சுற்று பொன் புகழோடு பறத்திருக்கிறார்கள். பாரதியை நீ எடுத்துக்கொண்டாய். உன்னில் இருந்து பாவை எடுத்துக்கொண்ட படைப்பாளிகள் உன் பள்ளி மாணவர்கள் என்று வார்த்தைக்கு வார்த்தை கூறியே உன் புகழை அடுத்த தலைமுறை இயக்குநர்களுக்கும் கடத்துகிறார்கள். அதுவரை பெருநடிகனாக நேசித்த நடிகர் திலகத்தை நீ முதல் மரியாதை கொடுத்து மகா கலைஞனாய் எங்களை உச்சி முகர வைத்தாய். எப்படி உன்னை எண்ணி எத்தனையோ கூறலாம், ஆனால் சென்று வாரும் ஐயனே என்று எப்படி கூறுவதெனில், இமயங்கள் சாய்வதில்லை என்று எங்கள் இதயங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றன இமயமே. அவதானியின் கவிதை இது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஸ்காம்ப்ரோவில் சரவணபவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதையே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா ஃபைனான்சியல் அட்வைசர், 416-558-2551, 416-558-2551.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66-5189, 6477-66-5189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66-5189.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோர்கேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3 தொடக்கம் 4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
3: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
6: அளிக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா. மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம் புதிய காலை பொழுதில் லேஸ்ட் எஃப்எம் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் எங்கிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். புத்தம் புதியதொரு மழை நாளை நாங்களும் தொடங்கி இருக்கின்றோம். நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு மழை காலை வேளை 9:12 வரைக்கும் நேற்று இன்று நாளை கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரை மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்தினர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 10ஆம் தேதி புதன்கிழமை இந்த வாரத்திலும் கூட நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் ஜூன் 10ஆம் தேதியில் பிறந்த நாள், திருமண நாள், விசேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தம் புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இந்த நாளும் தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் மோடு.

0: 9:06 நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. இந்த இனிய காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றையும் கூட நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடிக்கடி நினைவில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாகவும் கூட இருக்கும். புத்தரிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டதாம், எங்களது வாழ்க்கையின் மிக பலமிக்க விடயம் எது என்று சொல்லி. அதற்கு சிரித்த வண்ணமே அவர் பதில் சொல்லியிருக்கின்றார், உங்களது மனம் மட்டும்தான். அந்த மனதை எப்போது நீங்கள் நேர்மறை எண்ணங்களால் நிரப்புகின்றீர்களோ அப்போதே உங்கள் வாழ்க்கையின் நல்ல மாற்றம் ஆரம்பிக்கின்றது என்பதை அழகாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஒரு முக்கியமான சிந்தனை எப்போதும் எங்களுக்கு நினைவில் இருக்க வேண்டியதாகவும் இருக்கும். எங்களது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி மிக்க மனம் எங்களிடம் இருக்கின்றது. அந்த மனத்தை நாங்கள் பெரும்பாலும் தேவையில்லாத எண்ணங்களின் மூலமாகத்தான் அதன் சக்தியை நாங்கள் பயன்படுத்தாமலும் இருந்து விடுகின்றோம். அதே நேரம் அது எதிர்மறையாக எங்களது வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையும் கூட நாங்களே கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றோம். எனவே எங்களது மனதை எப்போது நாங்கள் நேர்மறையான சிந்தனைகளின் மூலமாக நிரப்ப தொடங்குகின்றோமோ அப்போதே எங்களது வாழ்க்கையின் மாற்றம் ஆரம்பம். அது மிகச்சிறந்த ஒரு முன்னேற்றகரமான மாற்றமாகவும் கூட இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லி நிற்கின்றது. ஒரு அழகான விடயம், நாங்கள் ஒரு சிறிய ஒரு மாற்றத்தை மனதுக்குள் கொண்டு வருகின்ற போது வாழ்க்கை பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடியதாகவும் கூட இருக்கும். எனவே அந்த ஒரு மாற்றத்தை சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் நாங்கள் நினைத்தால் என்பதைத்தான் இங்கு கண்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. மனதை மாற்றுவது என்பதை நாங்கள் தான் செய்தல் அவசியமாகின்றது. கண்டிப்பாக எங்களால் அது முடியும். நாங்கள் நல்ல சிந்தனைகளை தொடர்ந்து மனதுக்குள் நிறைத்து கொண்டே இருக்கின்ற போது அந்த மாற்றத்தை அழகாக நாங்களும் சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லக்கூடியதாகவும் கூட இருக்கின்றது. எங்களது வாழ்க்கையின் மிக பலம் மிக்க விடயம் எது என்று சொல்லி கேட்டபோதுதான் புத்தர் அவரது பதில் எங்களது மனம் என்பதாகத்தான் இருக்கின்றது. எப்போது எங்களது மனதுக்குள் நாங்கள் நேர்மறையான எண்ணங்களை நிறைக்க தொடங்குகின்றோமோ அப்போது எங்களது வாழ்க்கையின் மாற்றம் ஆரம்பிக்கின்றது என்பது தொடர்பாகவும் அழகான இந்த சிந்தனையை பகிர்ந்திருக்கின்றார்கள். நாங்களும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய விடயமாகவும் கூட இருக்கும். சிறந்த ஒரு ஒப்பனையுடன் கூடிய ஒரு மெல்லிய மலைத்துறல் இருக்கின்ற காலை பொழுதை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இப்போது மழை பெரும்பாலும் ஓய்ந்து கிளவுடியாகவே நிலைமைகள் இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்கின்றது. 22 இப்போதைய வெப்பநிலை, 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடல்நிலையாகவும் கூட பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வெப்பநிலை உயர்வு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். நேற்றிலும் பார்க்க 24 வரை வெப்பநிலை உயர்ந்து 32 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரப்போகின்றோம். இன்றைய தினத்தின் கூடிய உணர்லையாக இரவுபடுதல் 18-18 இரவு உணர்லையாகவும் கூட உணரப்படும். 11 மணிக்கு பிறகு சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கலாம். பிற்பகல் வேளையிலும் வெளிச்சமும் முகிலும் அடைந்திருக்கும். இடையில் ஒரு 12 மணி அளவில் மெல்லிய மலைத்தூரல் ஒரு சில இடங்களில் வருவதற்கான சாத்தியம் இருக்கின்றது. ஆனால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சமும் முகிலும் இணைந்திருக்கப் போகின்றது. மாலை பொழுதிலும் கூட இடையில் ஒரு சில இடங்களில் மட்டும் மெல்லிய தூறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இரவு பொழுதிலும் மிக மெல்லிய மலை தூறல் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மாலையில் சூரியன் மறைகின்ற வேளை வரைக்குமே நாங்கள் வெளிச்சத்தை காணலாம். 8:58 தான் இன்றைக்கு சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. எனவே கிட்டத்தட்ட 9 மணி அது வரைக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற பொழுதை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் என்பதையும் இன்றைய நாள் தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். இரவு மற்றும் காலை பொழுதில் அதிகமான மழையும் கூட நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதற்கு பிறகு மிக மெல்லிய தூறலுக்கான வாய்ப்புகள் தான் இன்று பகல் வேளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு வியாழக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் இடையில் மழை வரலாம். ஆனால் சூரிய வெளிச்சம் சற்று அதிகமாக தென்படும். வெப்பநிலை உயர்வு 26 இருக்கும். நாளைய தினம் 35 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். மதிய வேளைதான் தண்டர்ஸ்டோம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாலை பொழுது பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். இன்றைக்கும் கூட காலையில் நிறைய ஃபோக் பேட்சஸை பார்த்திருந்தோம். வெளியிலே சென்றிருந்தால் அதனை பார்த்திருக்க முடியும். அதே மாதிரி தான் நாளை இரவிலும் கூட ஃபொகியாக இருப்பதற்கான சாத்தியங்கள் எதிர்ப்பு கூறப்படுகின்றது. வெள்ளிக்கிழமையை பொறுத்தளவில் சூரிய வெளிச்சமும் இருக்கும். ஆனால் காலை இப்பொழுதில் மழை இருக்கலாம் கொஞ்சம். மதியத்திலும் கூட மழைக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் சொல்லப்படுகின்றன. மாலை பொழுது பிரதானமாக வெயில் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை, 29 வரை நாங்கள் உணர இருக்கின்றோம். வருகின்ற வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகள் பாரதியை பார்த்தால் சனிக்கிழமை வெயில் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை, 28 வரை உணரப்போகின்றோம். மாலை பொழுதில் மெல்லிய மழை தொடங்கலாம். ஆனால் இரவு அதிகமான மழையை கொண்டு வரும் என்பதை இப்போது தெரிவிக்கிறார்கள். 15 மில்லிமீட்டர் வரைக்கும் கூட சனிக்கிழமை இரவு வரை மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. ஞாயிற்றுக்கிழமை பிரதானமாக வெயில். 21 தான் வெப்பநிலை உயர்வு, 22 தான் உணரப்போகின்றோம். எனவே சற்று குறைந்திருக்கின்ற வெப்பநிலை உடல்நிலையோடு தான் ஞாயிற்றுக்கிழமை பகல் வேலை இருக்கும். காலையில் மெல்லிய மழை தூறலும் கூட இருக்கலாம். திங்கட்கிழமை வெப்பநிலை சரிகின்ற நிலைமை இப்போது சொல்லப்படுகின்றது. மாற்றங்கள் கொஞ்சம் வரலாம். ஆனாலும் கூட இருக்கின்ற நிலையிலும் பார்க்க வெப்பநிலை சற்று குறைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்படுகின்றன. திங்கட்கிழமை பொறுத்தளவில் 15 வெப்பநிலையாகவும் 15 உடல்நிலையாகவும் இருக்கும் என்பதைத்தான் இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. சூரிய வெளிச்சத்தை காணக்கூடிய வாய்ப்புகளும் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்கின்றோம். 9:12 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று என்ற நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: சிறகில்லை நான் கிளியில்லை அடவானம் ஒன்றும் தொலைவில்லை. பாடு சுந்தரி, சுந்தரி பாடு.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass. 102.7 FM.
5: உங்கள் அனைத்து விதமான மோர்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir and Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோர்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோர்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881
6: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6427 4847 3025748 camsonics.com.
7: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்,
8: என்னது
7: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
9: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்முதல் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
10: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
9: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி,
10: 416-900-4599.
7: இன்னும் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிப்போய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அலையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அலையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455.
5: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
11: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கிய கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் East FM 102.7.

9 மணி 25 நிமிடமாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய தினம் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், தமிழ் திரைப்படத்தின் மிகச்சிறந்த இயக்குநர்களில் ஒருவரும் தயாரிப்பாளரும் திரைக்கதை ஆசிரியரும் மற்றும் நடிகருமான இயக்குநருமே பாரதிராஜா அவர்கள் காலமாக இருக்கின்றமை தொடர்பான செய்தி. தமிழ் சினிமாவை அரங்குகள் மட்டுமே எடுக்கப்பட்டு வந்த காலத்தில் இருந்து விடுவித்து கிராமப்புறங்களின் அழகிய யதார்த்தத்தை வெளிப்புற படப்பிடிப்பு மூலம் வெளிக்கொண்டு வந்த இயக்குனர் இமயம். இவர் மிகச்சிறந்த பல படங்களை படைத்திருக்கின்றார். இந்த பாடலும் கூட கள்ளக்குள்ளீரம் என்ற ஒரு திரைப்படத்தில் இருந்துதான் ஒழித்திருக்கிறது. 1980 வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம். பி எஸ் நிவாஸ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தார். ஆனால் அதில் பாரதிராஜா அவர்கள் கதாநாயகனாக நடித்திருந்தார் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். ஒரு திரைப்பட குழுவில் இயக்குநராகத்தான் அந்த கதாபாத்திரமும் கூட. ஒரு கிராமப்புறத்தில் தனது படப்பிடிப்பை நடத்துகின்ற போது இரண்டு பெண்களுக்கு அந்த இயக்குநருக்கும் மற்றும் நடிகருக்கும் வரக்கூடிய காதல் தொடர்பான ஒரு திரைப்படமாகத்தான் இந்த கள்ளக்குள்ளீரம் திரைப்படமும் கூட வெளிவந்திருந்தது. அந்த திரைப்படத்தில் இருந்துதான் இப்போது நாங்கள் பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:26 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. புதன்கிழமை இந்த காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளையும் நாங்கள் பார்க்கலாம். தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன. 401 வெஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை நாங்கள் பார்த்தால் இந்த பொழுதில் கெனடி வீதிக்கு சற்று முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. கெனடி பகுதியில் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் வாகன நெரிசல்கள் சற்று அதிகமாகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள் டிவிபி வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றன. டிவிபி தாண்டிய பகுதிகளில் தாமதங்கள் சற்று உயர்கின்றது. கலெக்டர்ஸை பொறுத்தளவில் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் அதிகமான தாமதங்களும் மீண்டும் பேவியூ பகுதியிலும் கூட தாமதங்கள் சற்று உயர்கின்ற நிலைமையும் இருக்கின்றது. யங் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கலெக்டர்ஸில் வாகன நெரிசல்கள் சற்று உயர்வாக இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் இரண்டு தடங்களிலும் தொடர்ச்சியாக யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் தாமதங்கள் இப்போது நிலவுகின்றது. அதன் பின்பு நீங்கள் தொடர்ந்து பயணிக்கையில் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலும் கூட தாமதங்களை எதிர்கொள்வீர்கள். கீழ் ஸ்ட்ரீட்டில் இருந்து மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்கும் தாமத நிலைமைகள் தொடர்ந்திருக்கின்றது. 401 வெஸ்ட் பவுண்டில் ஈஸ்ட் பவுண்டை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளுக்கு முன்னரே தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்குமே அதிக தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதுக்கு பிறகு மீண்டும் மிஸ்லிங்டன் அவென்யூ தாண்டிய பகுதிகளிலும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்றது. ஹைவே 400 பகுதியிலும் கூட வாகன நெரிசல்கள் கலெக்டர்ஸில் சற்று அதிகம் காணப்படுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. மீண்டும் யங் ஸ்ட்ரீட் தாண்டிய இடங்களிலிருந்து டிவிபி வரைக்கும் குறைந்த தாமதங்களை ஈஸ்ட் பவுண்டிலும் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. யோக் மில்ஸ் ரோட் தாண்டிய இடங்களில் அதிகமான வாகன நெரிசல்களும் கூட குறுகிய தூரம் நிலவுகின்றது. அதுக்கு பிறகு குறைந்த தாமதங்கள். அதன் பின்பு எக்லிங்டன் தாண்டிய பகுதிகளிலிருந்து டான் மில்ஸ் ரோட் வரைக்கும் தாமதங்கள் உயர்வாக இருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. டிவிபி நோர்த் பவுண்ட் எக்லிங்டன் பகுதியிலிருந்து அதிக தாமதங்கள் நிலவுகின்றது. 401 வரைக்குமே இந்த வாகன நெரிசல்கள் உயர்வாக இருக்கக்கூடிய நிலைமைதான் இப்போது நிலவுகின்றது. டிவிபி நோர்த் பவுண்டில் 401 அண்மித்த பகுதியில் ஒரு விபத்து ஒன்று நிகழ்ந்திருக்கின்றமை வாகன நெரிசல்களை டிவிபி நோர்த் பவுண்டில் இந்த வேளையில் உயர்வாக்கி இருக்கின்றது. 404 பார்த்தால் சவுத் பவுண்ட் விஞ்சுக்கு முன்னர் அதிக தாமதங்கள் ஆரம்பிக்கின்றது. ஷெப்பர்டிலிருந்து 401 வரைக்கும் மிக கடுமையான வாகன நெரிசல்களும் கூட நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லிக் கொள்கின்றோம். 9:28 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக மண் வாசனை திரைப்படத்திலிருந்துதான் அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். எல்லோருக்கும் பிடித்திருக்கின்ற ஒரு அழகான பாடல். 1983 பாரதிராஜா அவர்கள் இயக்கியிருக்கின்ற மண் வாசனை திரைப்பட பாடல் கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாரந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாரந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம் சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ், கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. mortgagesolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது நேரம் 9:41. வேதம் புதிதே திரைப்பட பாடல்கள் கேட்டிருக்கின்றோம். 1987 இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்களது இயக்கத்தில் வெளிவந்திருந்த ஒரு முக்கியமான திரைப்படம். சாதி கொடுமைகளுக்கு எதிராக ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருந்த ஒரு திரைப்படமும் கூட அந்த திரைப்படத்திலிருந்துதான் பாடல் ஒலித்திருக்கின்றது. எஸ்டெஃபெமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த இனிய காலை பொழுதில் ஒரு முக்கியமான சிந்தனை ஒன்றையும் கூட நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். டாக்டர் ஷூவாட்ஸ், அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்பது எல்லோருக்கும் தெரியும். அவர் ஒரு முறை சிகாகோவில் இருந்து நியூயார்க்கிற்கு விமானத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்தாரா. அவருக்கு அருகிலே இருந்திருக்கின்ற ஒரு பெண்மணி தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு முக்கியமான செய்தியை அவருக்கு சொல்லியிருக்கின்றார். 6 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் நடத்தியிருக்கின்ற ஒரு கருத்தரங்களை நான் கலந்து கொண்டிருந்தேன். அப்போது நீங்கள் எங்களுடைய சொந்த இரங்கல் செய்தியை எழுதுமாறு எங்களை பணித்தீர்கள். ஆனால் அப்போது அது ஒரு அபத்தமான யோசனையாக எனக்கு தோன்றியிருந்தது. ஆனாலும் கூட ஏதோ ஒன்றை செய்ய சொல்லியிருக்கின்றீர்களே என்று சொல்லி நான் வீட்டுக்கு வந்து எனது சொந்த இரங்கல் செய்தியை நானே எழுதினேன். அதுவே எனது வாழ்க்கையை மாற்றியிருக்கின்றது என்று சொல்லி அந்த பெண்மணி தன்னை மகிழ்ச்சியோடு டாக்டர் ஷூவர்ட்ஸிடம் அறிமுகம் செய்து கொள்ளுகின்றாராம். இப்போது அவர் கேட்கின்றார், அது எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியது என்று சொல்லி நான் தெரிந்து கொள்ளலாமா என்று சொல்லி கேட்டபோதுதான் அந்த பெண் முக்கியமான பல விடயங்களை சொல்லுகின்றாராம். நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை நான் எப்படி வாழ்ந்திருந்தேன் என்பதை அறிந்தபோது எனக்கு என் மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது. எனது இரங்கல் செய்தியை நான் எழுதிய போது என்னிடமிருந்த எதிர்மறை அம்சங்கள் சிலவற்றையும் நான் குறிப்பிட வேண்டியிருந்தது. எப்படி வாழ்ந்தேன் என்று சொல்லித்தான் நான் அந்த செய்தியை கண்டிப்பாக உண்மையான செய்தியாகத்தான் பகிர்ந்தாக வேண்டும். எனவே அதை நான் சரியாக எழுதுகின்ற போது என்னிடம் இருந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட எதிர்மறையான குணங்கள், எதிர்மறை அம்சங்கள் எல்லாவற்றையும் நான் எழுதுகின்ற போது என் மீதே எனக்கு கோபமாக இருந்திருக்கின்றது. என் வேலையில் நான் புரிந்திருந்த சாதனைகளும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இருக்கவில்லை. நான் ஒரு பொறியியலாளர். நான் செம்மையாக செயல்பட்டிருந்தால் நான் வேலை பார்த்து வந்த இந்த நிறுவனத்தின் ஒரு மிகச்சிறந்த தலைவர்களில் ஒருவராக ஆகியிருப்பேன். ஆனால் நான் அப்படி செயற்படவில்லை. அதன் காரணமாக சிறந்த பதவியும் கூட எனக்கு கிடைக்கவில்லை. எங்களுடைய கடந்த கால நடத்தையின் அடிப்படையில் எங்களை நாங்கள் வருங்காலத்திற்கு வடிவமைக்கக்கூடிய செய்தியை நான் அந்த ஒரு இரங்கல் செய்தியை எழுதிய போதுதான் புரிந்து கொண்டேன். அதுவரை என் வாழ்க்கையை பற்றி நான் அலசி ஆராய்ந்த போதுதான் ஒரு முக்கியமான விடயம் எனக்கு தெரிய தொடங்கியது. இப்போது நான் இன்னும் உயிரோடு இருக்கின்றேன் என்ற ஒரு நினைவும் கூட எனக்கு ஏற்படுகின்றது. எனவே நான் என்னை மாற்றத் தொடங்கினேன். எனது எதிர்காலத்தை பற்றி நான் நினைக்க தொடங்குகின்றேன். எனது குடும்பத்தாரோடு அதிக நேரம் செலவிடக்கூட நான் இப்போது தொடங்கியிருக்கின்றேன். எனது நட்புகளும் கூட இப்போது நேர்மறையான நபர்களோடு மட்டுமே இருக்கின்றது. வேலை நேரத்திலே நான் செய்யக்கூடிய அந்த வேலையை விரும்பி செய்கின்றேன். அது எனக்கு பெரிய முன்னேற்றத்தையும் கூட அந்த வேலையிலே பெற்று தந்து கொண்டு இருக்கின்றது. இப்போது எனது நிறுவனத்தில் ஒரு சிறந்த பங்காளியாக நான் மாறியிருக்கின்றேன். எனது நிதி நிலைமை இப்போது பிரமாதமாக மாறியிருக்கின்றது. அதாவது ஒருவர் இறந்த பின் வெளியிடப்படும் இரங்கல் செய்தி அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக விவரிக்கும். பொதுவாக அவர் எப்போது பிறந்தார், எங்கு பிறந்தார் போன்ற விவரங்களும், அவரது தொழில், அவரது சாதனைகள், அவருடைய குடும்பத்தார் பற்றியவை பல சுருக்கமான செய்திகளும் அதில் இடம்பெற்றிருக்கும். தங்களுடைய சொந்த இரங்கல் செய்தியை எழுதுவதற்கு யாருக்கு தான் மனம் வரும்? ஆனால் நான் என்னுடைய கருத்தரங்குகளில் இரங்கல் செய்தி எழுதுவதை ஒரு வெற்றியை உருவாக்கும் என்று சொல்லி உறுதியாக மாற்றியமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லித்தான் டாக்டர் ஷூவாட்ஸும் கூட அந்த பெண்ணின் அந்த ஒரு செய்திக்கு பிறகு முக்கியமான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். நாங்கள் எங்கு சென்றடைய போகின்றோம் என்பதற்கு நம்முடைய கடந்த கால நடத்தை ஒரு சரியான அடித்தளமாக இருக்கும் என்பதை நான் மக்களுக்கு எப்போதும் தெளிவுபடுத்துவேன். நம்மால் நம்முடைய கடந்த காலத்தை மாற்ற முடியாது. ஆனால் அதனை சீரமைக்கும் ஒரு நேர்மறையான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடத் தொடங்கினால் எங்களால் எங்களது வருங்காலத்தை கண்டிப்பாக மாற்றியமைக்க முடியும். வாழ்க்கையிடமிருந்து அதிகமாக பெற வேண்டும் என்ற கனவில் இருந்துதான் வெற்றி தொடங்குகின்றது என்று சொல்லித்தான் டாக்டர் டேவிட் ஷூவர்ட்ஸ் முக்கியமான ஒரு வித்தியாசமான செய்தியையும் கூட பகிர்ந்திருக்கின்றார். நாங்கள் இரங்கல் செய்தியை எழுத வேண்டும் என்றில்லை. ஆனாலும் கூட எங்களது வாழ்க்கை கடந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கின்றது, என்ன மாதிரியான மாற்றங்களை நாங்கள் கொண்டு வந்திருந்தால் நாங்கள் எப்படி எப்படியெல்லாம் முன்னேறி இருக்கலாம் என்பது தொடர்பாக சிந்திப்பதற்கு சற்று நேரம் ஒதுக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் அந்த மாதிரியான சிந்தனைகள் தான் எதிர்கால தவறுகளுக்கான வாய்ப்பை உருவாக்க
முடியாமல் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இந்த தவறுகளை சீரமைத்துக் கொள்வதற்கும் தவறுகளை திருத்திக் கொள்வதற்குமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பையும் எங்களுக்கு நிச்சயமாக வழங்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்லிக் கொள்ளலாம். 9:46 SFM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
2: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோட்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
3: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள் வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ. 416-288-0994. கைரளி டேஸ்ட்.com.
6: MJS Gold House.
7: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
6: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்று சேவை போன்றவற்றுக்கு
7: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square Mall, MJS. 416-299-1630.
6: MJS Gold House.
7: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
8: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் FM. ஈஸ்ட் FM.

நேரம் சரியாக காலை 10 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com நமது இமெயில் முகவரி. யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ். சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லாத முகில் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை இப்பொழுதே நாங்கள் இப்போது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மழையோடு தொடங்கியிருந்தோம் இன்றைய நாளை. இப்போது மழை பெரும்பாலும் ஓய்வு அடைந்திருக்கின்றது. ஆனால் சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கவில்லை. முழுமையாகவே மோஸ்ட்லி கிளவுடியாக இப்போது நிலைமைகள் இருக்கின்றன. 22 வெப்பநிலை, 26 டிகிரி செல்சியஸை நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். 24 வரை இன்று வெப்பநிலை உயர்வு இருக்கு. 34 டிகிரி செல்சியஸை நாங்கள் கூடிய உடனடியாக உணர்ந்து கொள்ளப் போகின்றோம். சற்று அதிகமான வெப்பத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதைத்தான் இன்றைய தினம் எங்களுக்கு தர இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் இருக்கிறது. ஆனால் முகிலும் கூட வானத்தில் தொடர்ந்து இருக்கும். இடையிடையே பிற்பகல் வேளையிலும் கூட கொஞ்சம் மழை வந்து போகலாம். மாலை பொழுதிலும் கூட இடியுடன் கூடிய மழை குறைந்தளவில் வருவதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் சூரிய வெளிச்சமும் கூட தென்படும் இன்றைய தினம். 8:58 தான் இரவு வேளை சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூட இன்றைய தினம் புதன்கிழமை தொடர்பாக சொல்லிக் கொள்ளலாம். நாளைக்கு வியாழக்கிழமையை பார்த்தால் காலையில் வெளிச்சம் இருக்கும், மழைக்கான சாத்தியமும் கொஞ்சம் இருக்கின்றது. மதிய வேளையும் தண்டஸ்டோம் வந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் சூரிய வெளிச்சம் மாலை பொழுதில் நிறைந்திருக்கும். எனவே வெளிச்சத்தையும் நாங்கள் காண இருக்கின்றோம். இடையில் மழை வந்து போகக்கூடிய நிலைமையும் கூட நாளைக்கு பகல் பொழுதில் இருக்கும். வெப்பநிலை 26 வரை உயர்கின்றது. 35 டிகிரி செல்சியஸை நாளைக்கும் உணரப்போகின்றோம். எனவே இன்றும் நாளையும் சற்று அதிக வெப்பத்துடன் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கப் போகின்றன. தொடர்ந்து வெள்ளிக்கிழமையை பார்த்தால் 24 வெப்பநிலை இருக்கும், 29 உணரப்படும். தண்டஸ்டோமுக்கான வாய்ப்புகள் காலையிலும் இருக்கின்றன. 4 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கலாம். மதிய வேளை 1-3 மில்லிமீட்டர் அளவிலான மழை இருக்கும். இது வெள்ளிக்கிழமை. சூரிய வெளிச்சத்தையும் மதிய பொழுதில் காண தொடங்குவோம். மாலை பிரதானமாக வெயிலோடு இருக்கும். வருகின்ற வீக்கெண்டை பொறுத்தளவில் சனிக்கிழமை பகல் பொழுதில் சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். 24 வெப்பநிலை, 28 உணரப்போகின்றோம். இரவு வேளை 15 மில்லிமீட்டர் அளவிலான மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இப்போது சொல்லப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மெல்லிய தூறல் இருக்கலாம். 21 தான் வெப்பநிலை, 22 உணரப்போகின்றோம். சனிக்கிழமைக்கு பிறகு வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிகின்ற நிலைமைதான் காணப்படுகின்றது. அதிக அளவில் இல்லை, இருந்தாலும் இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நிலை பார்க்க சற்று குறைவாகவே இருக்கும். திங்கட்கிழமை 15 வெப்பநிலை உயர்வாக இருக்கும். 15 தான் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சத்தை முகில் கூட்டங்களையும் சேர்த்து காணலாம். மழைக்கான சாத்தியங்கள் அடுத்த வாரத்திலும் கூட சற்று அதிகமாக தொடர்கின்றன. பெரும்பாலும் எல்லா நாட்களிலும் இடையில் வந்து போகக்கூடிய மழையை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதையும் கூட இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்லுகின்றன. 10:03 எரிபொருள் விலை என்னாக போகின்றது என்று சொல்லி பார்த்தால், இன்று தினம் நள்ளிரவுக்கு பிறகு நாளைய நாள் June 11 எரிபொருள் விலையில் 3% வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியாக ஒரு சில நாட்கள் மாற்றமில்லாமல் தான் எரிபொருள் விலை நீடித்திருக்கின்றது. ஆனால் நாளைக்கு வந்து 3% விலை வீழ்ச்சி இருக்கலாம் என்பது தொடர்பாக இப்போதைய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இன்று June 10 புதன்கிழமை முக்கியமான ஒரு அறிவிப்பை பேங்க் ஆஃப் கனடா விடுத்திருக்கின்றது. அதன் கீ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் மாற்றமில்லை என்பதைத்தான் மீண்டும் ஒருமுறை பேங்க் ஆஃப் கனடா அறிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். தொடர்ச்சியாக இந்த பொருளாதாரத்தில் நிலவக்கூடிய ஒரு டர்பியூலன்ட் பீரியட் அது இருப்பதன் காரணமாகத்தான் வட்டி வீதத்தை மாற்றமில்லாமல் நாங்கள் பேணுகின்றோம் என்பதைத்தான் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கொந்தளிப்பான காலத்தை தான் எங்களது எக்கனமி வந்து சந்திக்கின்றது இப்போது. எனவே நாங்கள் வட்டி வீதத்தை மேலும் குறைக்கவில்லை, கூட்டவும் இல்லை. அதே நிலைமையில் தான் பேணுகின்றோம். 2.25% தொடர்ச்சியாகவே இந்த கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்கும் என்பது தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு தகவலைத்தான் இன்றைக்கு காலை பொழுதில் பேங்க் ஆஃப் கனடா பகிர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கடந்த 2025 அக்டோபர் மாதத்தில் இந்த வட்டி வீதம் குறைக்கப்பட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தொடர்ச்சியாக 5வது முறையாகவும் கூட பேங்க் ஆஃப் கனடா வட்டி வீதங்களை மாற்றாமலேயே தொடர்ந்து வைத்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கொரு விடயம். அதே நேரம் இப்போது தொடர்ந்து உலக அளவிலே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ஈரான் போர் மற்றும் அமெரிக்காவின் வரி விதிப்புகள், அமெரிக்காவுடன் தொடர்ச்சியாக நீடிக்கக்கூடிய ஒரு வர்த்தக நிச்சயமற்ற தன்மை போன்றவை கனேடிய பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாக தாங்கள் அவதானித்து வருவதையும் கூட பேங்க் ஆஃப் கனடா சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் வட்டி வீதம்
மாற்றம் இல்லாமல் அதே நிலைமையில் நீடிக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களும் இன்று காலை பொழுதில் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கே பகிர்ந்து கொள்கின்றோம். 10:05 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று என்ற நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:10 ஆகியிருக்கின்றது. இயக்குனர் ரிமியம் பாரதிராஜா அவர்கள் இன்றைய தினம் சென்னையில் அவரது 84 வயதில் காலமாகி இருக்கின்றார். இது தொடர்பாக இந்த அவரது மறைவு தொடர்பாக அரசியல் கட்சியினர் மற்றும் திரைத்துறையினர் என்று சொல்லி பலரும் இரங்கல் வெளியிட்டு வருவதையும் இப்போது காண முடிகின்றது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் இது தொடர்பாக ஒரு செய்தி குறிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றது. சங்கத்தின் முன்னாள் தலைவரும் மூத்த உறுப்பினர்களில் ஒருவருமான இயக்குநர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று அதிகாலை காலமாகிவிட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு செய்தி குறிப்பும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அல்ரேகர் வெளியிட்டிருக்கின்ற ஒரு பதிவில், புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் பாரதிராஜா அவர்கள் மறைவால் மிகுந்த துயரம் அடைந்திருப்பதாக கூறியிருக்கின்றார். கிராமிய வாழ்வையும் மனித உணர்வுகளையும் உண்மைத்தன்மையுடன் வெளிப்படுத்திய அவரது படைப்புகள் தமிழ் திரைப்பட உலகில் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. அவரின் குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கல்கள். அவரது ஆத்மா சாந்தியடையட்டும் என்று சொல்லியும் ஆளுநர் தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. சென்னை நீலாங்கரையில் முதலமைச்சர் விஜய் வீட்டுக்கு அருகில் இயக்குநர் பாரதிராஜா அவர்களின் வீடும் இருக்கின்றது. இன்று அதிகாலை பாரதிராஜா மறைந்ததை தொடர்ந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். முதலமைச்சர் அலுவலகம் ஒரு செய்தி ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றது. திரைத்துறையில் திரு பாரதிராஜா அவர்களின் பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதிப் பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று சொல்லியும் முதலமைச்சர் விஜய் அறிவித்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மேலும் தனது படைப்புகளுக்காக நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ உட்பட பல்வேறு தேசிய மாநில விருதுகளை பெற்றவர், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய அவரது பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லியும் முதலமைச்சர் விஜயின் இரங்கல் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திரைமொழியில் தனிமொழி பேசி தனி சகாத்தத்தையே உருவாக்கியவர் பாரதிராஜா என்று சொல்லி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் திரையுலகிற்கு பேரிழப்பாகிவிட்ட பெருங்கலைஞனின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் என்று சொல்லியும் அவர் கூறியிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்பான போராட்டங்களில் திரையுலகை ஈடுபடுத்தியதில் அவருக்கு மிகப்பெரும் பங்களிப்பு உண்டு. சினிமா ரசிகர்களின் மனங்களில் தமிழ் மக்களின் மனங்களில் என்றும் அவர் வாழ்வார் என்று சொல்லியும் மு க ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக கூறப்பட்டிருக்கின்றது. பாரதிராஜா அவர்களின் வீட்டுக்கு நேரில் சென்றும் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தியிருக்கின்றார். இயக்குநர் இமயம் பாரதிராஜா காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் கூறியிருக்கின்றார். தமிழ் சினிமாவை தமிழ் மண்ணுக்குரிய விழுமியங்களோடு உலகம் திரும்பி பார்க்க செய்தவர் பாரதிராஜா என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். என் இனிய தமிழ் மக்களே என்ற அவரது குரல் சினிமா உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்று சொல்லியும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இயக்குநர் இமயம் பாரதிராஜா உடல்நலக் குறைவால் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் வருத்தத்தையும் அளிப்பதாக அண்ணாமலை தெரிவித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. திரைப்படங்கள் என்பவை யதார்த்தத்தை மீறிய மாய உலகம் என்பதை மாற்றி மண் சார்ந்த இயல்பான வாழ்வியலாக மாற்றியவர்களில் பாரதிராஜா ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்தவர். வாளியடி வாளியாக அவர் வழிவந்த இயக்குநர்களும் திரைக்கலைஞர்களுமே அதற்கு சாட்சி என்று சொல்லியும் அவர் கூறியிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் பாரதிராஜாவின் வீட்டிற்கு நேரில் சென்று அஞ்சலிகளை செலுத்தியிருப்பதாக இப்போதைய இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 10:13 பாரதிராஜா அவர்களால் இயக்கப்பட்ட தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது.

0: music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengam. Focus Education Services Ippodhu Pudhidhaag Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavarkalukku Oru Maadha Ilavasa Vaguppai Vazhangukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattrukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509, 647-534-4509. மார்னிங் சைரன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிஃப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
8: The station with the
9: best music.
0: It's East FM.
10: It's East FM.
11: Feel the power.
12: Feel the bass. 102.7 FM.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:28 ஆகியிருக்கின்றது. ஹாங்காங் அந்த நாட்டின் ஒரு 70 வருட வரலாற்றில் கடந்த 2025 நவம்பர் மாதத்தில் நடைபெற்ற ஒரு தீ விபத்து வந்து மிக பாரதூரமான ஒரு தீ விபத்தாக அமைந்திருந்தது. அடுக்குமாடி தொடர் குடியிருப்பு பகுதியொன்றில் தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக 168 பேர் அந்த விபத்தில் உயிரிழந்திருந்தார்கள். கடந்த 70 வருடங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு டெட்லியஸ்ட் ஃபயராக அந்த தீ சம்பவம் வந்து பார்க்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த அடுக்குமாடி தொடர் குடியிருப்பு புனரமைப்பு பணிகளில் ஈடுபட்டிருந்த பல நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இப்போது தொடர் விசாரணைகள் நடைபெற்று அது ஒரு பெரிய ஒரு வழக்காகவும் கூட முன்னெடுக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த பேரழிவான அந்த தீ விபத்து தொடர்பாக 2 முக்கியமான நிறுவனங்கள் மற்றும் 7 பேர் மீது ஹாங்காங் அதிகாரிகள் பெரும் குற்றங்களை சுமத்தியிருப்பதாகத்தான் இன்றைய செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஒரு 25 சார்ஜஸ் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றதும் அதில் முக்கியமான குற்றச்சாட்டுகளாக மனித படுகொலை மற்றும் மோசடி செய்வதற்கான சதி திட்டம், அதை தாண்டி பொதுநீதியின் போக்கை திசை திருப்ப முயற்சித்தல் மற்றும் வரி ஏய்ப்பு போன்ற மிக பிரதானமான குற்றச்சாட்டுகள் அந்த நிறுவனங்கள் மீதும் ஏனைய தனிப்பட்ட நபர்கள் மீதும் சுமத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த தகவல்கள் இன்று வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த அடுக்குமாடி தொடர் குடியிருப்பு தொடர்பான திட்ட ஆலோசனை நிறுவனம் மற்றும் அதன் பிரதான ஒப்பந்தக்காரர் மீதும் அத்துடன் 2 நிறுவனங்களின் இயக்குநர்கள் மற்றும் ஆலோசனை நிறுவனத்தின் ஆய்வாளர் உட்பட புனரமைப்பு பணியில் ஈடுபட்ட நபர்கள் மீதும் கூட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றமை தொடர்பாக இன்றைய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த குற்றம் சாட்ட நிறுவனங்களோ அல்லது தனிப்பட்ட நபர்கள் அவர்களதோ பெயர்கள் எதுவுமே வெளியிடப்படவில்லை என்பதும் கூட இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. கடந்த ஆண்டு அந்த விபத்து நடந்திருக்கின்ற சிறிது நேரத்திலேயே ஹாங்காங்கின் ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அமைப்பு அந்த தொடர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கட்டமைப்பு பொறியியல் ஆலோசனை நிறுவனமாக இருந்திருக்கக்கூடிய வில் பவர் ஆர்கிடெக்ட்ஸ் அதன் 2 இயக்குநர்களை கைது செய்திருந்தது என்பதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு இந்த புனரமைப்பு பணிகளுக்காக பதிவு செய்யப்பட்டிருந்த பல்வேறுபட்ட ஒப்பந்தக்காரர்கள் அதில் முக்கியமான ஒரு நிறுவனமாக பிரஸ்டீஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் என்ஜினியரிங் கம்பெனி அதன் இயக்குநர்களும் கூட கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த தீ விபத்தை விசாரிக்கக்கூடிய ஒரு சுயாதீன குழு இன்னும் ஒரு சில தனிப்பட்ட நபர்கள் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கின்றது. அதே நேரம் பலர் உயிரிழப்பதற்கும் அல்லது ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களது வீடுகளை இழப்பதற்கும் காரணமான அந்த தீ விபத்து தொடர்பாக பல அத்துமீறல்களையும் கூட அந்த சுயாதீன விசாரணை குழு கண்டுபிடித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக அந்த அபார்ட்மெண்ட் பிளாக் என்று சொல்லி பார்த்தால் அதில் வந்து 8 அபார்ட்மெண்ட் பிளாக்ஸ் இருக்கின்றதாம், ரெசிடென்ஷியல் பிளாக்ஸ். அதில் 7 பிளாக்ஸில் ஃபயர் எல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணப்பட்டிருந்தது என்பதையும் கூட கண்டுபிடித்திருந்தார்கள். அதே நேரம் அந்த அபார்ட்மெண்ட் பிளாக்ஸின் பல பகுதிகள் புனரமைப்பு செய்யப்பட இருந்ததன் காரணமாக அவற்றில் இருக்கக்கூடிய ஜன்னல்கள் வந்து எரியக்கூடிய அந்த ஃப்ளேமபிள் ஃபோம் போர்ட்ஸினால் மறைக்கப்பட்டிருந்தன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நிலையில் பல்வேறுபட்ட மீறல்கள் அங்கு நிகழ்ந்திருக்கின்றது. உயிர்களை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட எல்லா தீ பாதுகாப்பு அமைப்புகளையும் கூட மனிதர்கள் செயலிழக்க செய்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இப்போது இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் அந்த குடியிருப்பாளர்கள் தப்பித்து பிழைத்த குடியிருப்பாளர்கள் ஒரு சிலர் சொல்லியிருக்கிறார்கள், தாங்கள் பல விடயங்களை பார்த்திருந்தோம், அதில் குறிப்பாக அந்த இடத்திலே கட்டுமான தொழிலை செய்து கொண்டிருந்த கட்டுமான தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக இந்த சிகரெட்டையும் கூட பாவித்து அதுக்கு பிறகு எரிந்து கொண்டிருந்த நிலையில் அந்த துண்டுகளை அந்த இடம் முழுவதும் வீசி எறிந்ததையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம் என்று சொல்லியும் சொல்லியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தில் தான் அந்த தீ வந்து எரிய தொடங்கியிருக்கலாம். அது பல இடங்களுக்கும் மிக அதிகமாக பரவியதன் விளைவாகத்தான் 168 பேர் உயிரிழந்திருந்தார்கள், பலர் காயமடைந்திருந்தார்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்போது தங்களது வீடுகளையும் கூட இழந்திருக்கின்றன என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே
இந்த ஆண்டின் மார்ச் மாதத்திற்குள் 35 பேர் வந்து கைது செய்யப்பட்டார்கள். கொலைக்கு நிகரான குற்றச்சாட்டுகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் பகிர்ந்தப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் மோசடி தொடர்பான கண்காணிப்பு அமைப்பு வந்து ஒரு 23 பேரையும் கூட கைது செய்திருக்கின்றது. இதில் கன்சல்டன்ஸ், கன்ட்ராக்டர்ஸ் மற்றும் அந்த மெம்பர்ஸ் ஆஃப் த ஓனர்ஸ் கார்பரேஷன் ஆஃப் த கம்ப்ளெக்ஸ் போன்றவர்களும் கூட உள்ளடங்குகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எல்லோருக்கும் இப்போது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றது, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்களா என்பது தொடர்பான தெளிவான தகவல்களும் கூட வெளியிடப்படவில்லை என்பது தொடர்பாகவும் இந்த செய்திகள் இன்று பகிரப்பட்டிருக்கின்றன. 10:34 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம்.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
5: Fantastic Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: August 2026 East Coast Sutula. August 1st முதல் 9th வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21st முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
8: Solutions, residential, commercial, kana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656. 416-908-5656.
0: இன்றும் இசையுடன்
9: ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
0: 102.7.

0: பத்து நாலு விஷயம்
1: FM 102.7 East FM.ca.
2: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம் 5-star tours கனடா USA கான பாரிஸ் வெட்டிங் டூர்ஸ் போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். லக்ஷரி ரிக்ளைனிங் சீட்ஸுடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸுடன் பார்ட்டி பஸ், குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெட்டிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸுடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours 416-474-1398 416-821-6929.
3: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
4: காரை தூக்குறாங்களப்பா, காரை தூக்குறாங்க.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலைய விடுங்கோ, மனோ அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
6: மனோ தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனோ 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்கார்போரோ 6479804779.
7: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
8: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
7: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
9: 10% down udan commercial mortgage.
7: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
10: Commerce Ventures 416-457-0651.
9: 416-457-0651. Some conditions may apply.
11: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். July 1 புதன்கிழமை மதியம் 2 முதல் 5 வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
12: என்ன யோசின?
13: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
12: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
14: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
15: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: வானலையில் தமிழ் வாசம்,
0: தமிழ் வாசம்
1: ஈஸ்ட் FM 102.7.

புதன்கிழமை காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப் எம்இன் நேற்று இன்று நாளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஈஸ்ட் எஃப் எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப் எம் மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப் எம் 102.7@gmail.com ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப் எம் தமிழ் யூடியூபில் ஈஸ்ட் எஃப் எம் 102.7. எரிபொருள் விலையில் ஒரு நல்ல மாற்றம் நாளைக்கு இருக்கும். 3% விலை வீழ்ச்சி ஏற்படும் என்பது தொடர்பாக இப்போதைய தகவல்கள் பகிரப்படுகின்றன. வென்றிலும் பார்க்க நாளைக்கு 3% குறைவாகவே எரிபொருள் விலையை நீங்கள் செலுத்த வேண்டியதாக இருக்கும். வெப்பநிலை உயர்வுடன் கூடிய ஒரு நாள் தான் இன்றைய தினம். 22 இப்போதைய வெப்பநிலை, 26 இப்போதை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய தினம் கூடிய வெப்பநிலையாக 25°C இருக்கும். பிற்பகல் வழியில் 34 வரை உணரக்கூடியதாகவும் கூட நிலைமைகள் இருக்கும். சூரிய வெளிச்சத்தையும் நாங்கள் பிற்பகல் வழியில் காணலாம். இடையில் வந்து போகக்கூடிய மழைக்கான சாத்தியங்களும் இன்னமும் தொடர்கின்றது. இரவு வழியும் மெல்லிய மழைத்தூரல் இருக்கலாம். இன்று 8:58 சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைய நாள் இன்று போல அல்லது இன்றிலும் பார்க்க சற்று அதிகமான வெப்பத்தோடு இருக்கலாம் என்பதைத்தான் எதிர்வு கூறல்கள் சொல்கின்றன. வியாழக்கிழமை 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 35 நாங்கள் உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சமும் இருக்கும். இடையில் வரப்போகின்ற மழையையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். காலை மதியம் மெல்லிய மழை இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. அதுவும் மாலை பொழுது பிரதானமாக வெயிலோடு இருக்கும். அதிக வெப்பத்தோடும் நாளைய தினம் வியாழக்கிழமை இருக்கப் போகின்றது. அதிக வெப்பம் வெள்ளிக்கிழமை சற்று தணிகின்றது. 24 வெப்பநிலையாக இருக்கும். 29 உணரப்படும். தண்டஸ்டோமுக்கான சாத்தியங்கள் அன்றைய தினமும் பகல் வேலை இருக்கின்றன. மதியத்திலிருந்து சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கலாம். மாலை பொழுது பிரதானமாக வெயிலோடு இருக்கும். வருகின்ற சனிக்கிழமை பகல் வேலை சூரிய வெளிச்சம் இருக்கும். இரவு பொழுதில் ஒரு 15 mm வரைக்கும் கூட மழை இருக்கலாம். 24 வெப்பநிலை, 28 உணரப்படும். ஞாயிற்றுக்கிழமையை பார்த்தோம் சொன்னால் வெப்பநிலை சற்று சரிந்து 21 இருந்தாலும் 22 தான் உணரப்போகின்றோம். பிரதானமாக வெயிலும் கூட அன்றைக்கு நிறைந்திருக்கும். திங்கட்கிழமை வந்து சற்று குறைவான வெப்பநிலை உணர்நிலை 15 இருக்கும். வெப்பநிலை 15 உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகிலணிந்திருக்கின்ற பகல் பொழுதும் வர இருக்கின்றது. அடுத்த திங்கள் என்பது தொடர்பான காலநிலை தகவல்கள் இப்போது பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்லலாம். எனவே இன்றும் நாளையும் அதிக வெப்பம், அதுக்கு பிறகு வெள்ளி சனிக்கிழமைகள் சற்று மிதமானதாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அதிலும் பார்க்க சற்று குறைந்து திங்கட்கிழமை சற்று குறைவான வெப்பநிலை உடல்நிலையை தான் நாங்கள் பெற இருக்கின்றோம் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் பகிர்ந்து கொள்கின்றோம். நேரம் காலை 11 மணியாக இருக்கின்றது. ஈஸ்ட்

எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேற்றைய தினம் ஓமான் கடற்கரை ஓரமாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அண்மித்த பகுதியில் அமெரிக்கன் ஆர்மி ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அதற்கான பொறுப்பை ஈரான் ஏற்க வேண்டும் என்பது தொடர்பாக அமெரிக்கா குற்றம் சுமத்தியிருந்ததோடு மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ஈரானின் பல பகுதிகள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் மீண்டும் ஆரம்பித்திருந்தன என்பது தொடர்பாகவும் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கும் பரஸ்பரம் மாறி மாறி எச்சரிக்கைகள் இரண்டு நாடுகளாலும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்திகளைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் முக்கியமான பல விடயங்களை பேசியிருக்கின்றார். இரண்டு தரப்பினரும் பரஸ்பரம் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்துதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சரி, ஈரானின் மூத்த அதிகாரிகளும் சரி, மேலும் நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம் என்பது தொடர்பான புதிய அச்சுறுத்தல்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஈரானின் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி ஒரு எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருந்தார். எந்த ஒரு தாக்குதலுக்கும் அல்லது அச்சுறுத்தலுக்கும் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்று அவர் எச்சரித்ததோடு மட்டுமல்லாமல் அமெரிக்கா போர்க்களத்தில் தோல்விகளை சந்தித்து வருகின்றது என்பது தொடர்பாகவும் அவர் கூறியிருக்கின்ற நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் இப்போது அது தொடர்பான செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார். ஒரு ஒப்பந்தம் ஒன்றை பேச்சுவார்த்தை மூலம் வெட்டுவதற்கு ஈரான் அதிக காலம் எடுத்துக்கொண்டது என்றும் இப்போது அது அதற்கான விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லியும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஈரான் ஏற்கனவே முற்றிலுமாக தோற்கடிக்கப்பட்டுவிட்டது, அது வெறும் பேச்சாக மட்டுமே உள்ளது, செயலாக இல்லை என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை செய்திகள் சொல்லுகின்றன. நேற்றைய தினம் இந்த வளைகுடா பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டதுக்கு பதிலடியாகத்தான் ஈரானிய தளங்கள் மீதான அமெரிக்க தாக்குதல்கள் பல இடங்களிலும் கூட நடத்தப்பட்டிருக்கின்றன. ஈரானியன் டிஃபென்ஸ் சிஸ்டம், கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ் மற்றும் ராடர் சைட்ஸ் போன்றவை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை அண்மித்த பகுதியில் அமெரிக்காவினால் குறிவைக்கப்பட்டது என்பதை US மிலிட்டரி சென்ட்ரல் கமாண்டும் கூட தெரிவித்திருந்தது. அதே நேரம் அந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கல்ஃப் பகுதியில் இருக்கக்கூடிய 21 அமெரிக்க தளங்கள் மீது தாங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லி IRGC-யும் கூட செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. பஹ்ரைனிலும் கூட ஒரு அமெரிக்க தளம் இருக்கக்கூடிய பகுதியில் தாக்குதல் ஒன்று நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு தாக்குதல் ஜோர்டானிலும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் குவைத் ஆமி என சொல்லுகின்றது என்று சொன்னால் தங்களது நாட்டின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் ஒன்றை நாங்கள் இடைமறித்திருக்கின்றோம் என்பது தொடர்பாகவும் குவைத்தின் ஆமி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் கூட செய்திகள் என்று சொல்லுகின்றன. அதே நேரம் இன்று புதன்கிழமை ட்ரூத் சோஷியல் மீடியா தளத்திலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு சில விடயங்களை எழுதியிருக்கின்றார். ஈரானின் ராணுவம் முற்றிலும் சீர்குலைந்திருக்கின்றது. அவர்களது கடற்படை மற்றும் விமானப்படை போன்ற பெரும்பாலான படைகள் இப்போது இல்லாமலேயே போய்விட்டன. அவர்கள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லியும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருப்பதையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம். 11:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளையே ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:09 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபீஃபா அப்போது தொடங்கும் என்று சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகள் கவுண்டோடு எல்லாம் ஆரம்பித்து நாளைக்கு தொடங்குகின்றது என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நாளுக்கு இன்று நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். June 11 தொடக்கம் July 19 வரை ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 நடக்க இருக்கின்றது. நாளைய தினம் மெக்சிகோவில் தான் இந்த ஓப்பனிங் செரிமனி நடக்கப் போகின்றமை தொடர்பாகவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பல்வேறுபட்ட சர்ச்சைகளும் கூட இருக்கின்றன. இருந்தாலும் ஒரு சில சாதனைகளும் கூட இந்த முறை கண்டிப்பாக ஏற்கனவே இந்த 2026 ஃபிஃபா வேர்ல்ட் கப் தொடர்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஒன்றாக 3 நாடுகள் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு போட்டியாகவும் கூட அது இருக்கின்றது. அதே நேரம் இதுவரைக்கும் ஒரு 32 டீம்ஸ் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு கேமாக இருந்திருக்கின்ற நிலையில் இந்த முறை முதல் தடவையாக 48 டீம்ஸ் வந்து இந்த போட்டிகளில் பங்கேற்க இருக்கின்றமையும் கூட ஒரு விஷயமான ஒரு விடயம் என்று சொல்லித்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சர்ச்சைகளுக்கும் கூட குறைவில்லை என்பதைத்தான் சொல்லலாம். இப்போது இன்று பேசப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னு நாங்கள் பார்த்தால், 2025 ஆப்பிரிக்காவின் சிறந்த நடுவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 34 வயதான ரெஃப்ரி ஓமார் ஆர்டன் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டு அவர் மீண்டும் தனது தாயகத்திற்கு, அதாவது சோமாலியாவுக்கு திரும்பி இருக்கின்றமை தொடர்பான ஒரு முக்கிய செய்தி வந்து பகிரப்பட்டிருக்கின்றது. இவர் இந்த முறை இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பிலே ரெஃப்ரியாக பணியாற்றி இருந்தால் இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டிகளில் நடுவராக பணியாற்றும் முதல் சோமாலியர் என்ற ஒரு பெருமையும் கூட பெற்றிருப்பார். ஆனாலும் கூட அவர் இப்போது அந்த ஒரு வாய்ப்பை இழந்திருக்கின்றார் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று முன்தினம் மயாமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அவர் வந்திறங்கியிருந்தார் திங்கட்கிழமை. அவரிடம் ஒரு டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் மற்றும் சிங்கிள் என்ட்ரி US விசாவும் கூட இருந்திருந்தாலும் பல மணி நேரம் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு அவர் மீண்டும் சோமாலியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. US இமிகிரேஷன் அத்தாரிட்டிஸ் அவரை திருப்பி அனுப்பியதற்கான காரணத்தை தெரிவிக்கவில்லை. ஆனாலும் கூட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்த பயணத்தடை பட்டியலில் உள்ள பல நாடுகளில் சோமாலியாவும் ஒன்று என்பதைத்தான் இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அண்மையிலே டிராவல் பேன் தொடர்பாக அவர் ஒரு லிஸ்டை வெளியிட்டிருந்தார். இந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் நுழைய முடியாது என்பது தொடர்பான ஒரு தடைதான், பயணத்தடைதான் விதிக்கப்பட்டிருந்தது. அதில் சோமாலியாவும் ஒன்று என்பது தொடர்பாகத்தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மீண்டும் அவர் சோமாலியாவுக்கு திரும்பியிருக்கின்ற நிலையில் 2030 உலகக்கோப்பையில் தான் நடுவராக பணியாற்றுவேன் என்று சொல்லியும் கூட ஓமர் ஆர்டன் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு புதன்கிழமைதான் அவர் சோமாலியாவுக்கு சென்று சேர்ந்திருக்கின்றார் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். மொகடிஷுவில் இருக்கக்கூடிய ஏடன் அட்டே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அவர் சென்று இறங்கிய போது அவருக்கு வந்து பல கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் மற்றும் இந்த சோமாலி ஃபுட்பால் ஃபெடரேஷனின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய லோக்கல் ரெசிடென்ட்ஸ், அவரது ஃபேன்ஸ் போன்றவர்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பையும் கூட கொடுத்திருக்கின்றமை தொடர்பான பல புகைப்படங்கள் செய்திகள் எல்லாம் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் காணலாம். அதே நேரம் இன்றைக்கு புதன்கிழமை பிற்பகல் மொகடிஷுவில் நடைபெறக்கூடிய ஒரு பொது நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதே நேரம் அங்கு 2 டீம்ஸுக்கு இடையிலான ஒரு போட்டியையும் கூட பார்வையிடுவார் என்பது தொடர்பாகவும் கூட இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஓமர் ஆர்டன் வந்து ஃபிஃபாவுக்கு நன்றிய சொல்லியிருக்கின்றார். தான் எனது நாட்டிலிருந்து பயணத்தை தொடங்கியதில் இருந்து அமெரிக்காவில் தடுத்து வைக்கப்பட்ட போதும் சரி, அல்லது அதுக்கு பிறகு நான் சோமாலியாவுக்கு வந்து இறங்குகின்ற நேரம் வரைக்குமே ஃபிஃபா அதிகாரிகள் தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எனது பாதுகாப்பான பயணம் தொடர்பாக உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் என்பது தொடர்பாகவும் ஓமர் ஆர்டன் தனது நன்றியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். ஆர்டனை பொறுத்தளவில் இவர் வந்து 2025 ஆப்பிரிக்க கால்பந்து கூட்டமைப்பின் சிறந்த ஆண்கள் நடுவராக பெயரிடப்பட்டிருந்தார். இந்த முறை ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த 52 நடுவர்களில் ஒருவராகவும் கூட அவரது பெயரை ஃபிஃபா வந்து அறிவித்திருந்தது. எனவே இந்த நிலையில்தான் இந்த மாதிரி ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் பங்கேற்க இருக்கின்ற முதல் சோமாலிய நடுவர் என்ற ஒரு பெருமையும் அவருக்கு கிடைக்க இருந்தது. ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு கை நழுவி போயிருக்கின்றது. சொன்னாலும் 2030 நடைபெற இருக்கின்ற அந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் தான் நடுவராக பணியாற்றுவேன் என்பது தொடர்பான ஒரு
தகவலையும் கூட அவர் வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். மயாமி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் குடிவரவு நேர்காணலை தான் எதிர்கொண்டதாகவும் அதுக்கு பிறகும் பல மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டதாகவும் கூட ஓமர் ஆர்டன் தெரிவித்திருப்பதாகவும் இப்போதே இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்குள் தான் அவர் நுழைய தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளிலும் அந்த போட்டிகள் நடைபெறுகின்றது. அதில் அவர் ரெஃப்ரியாக பங்கேற்கலாம் என்பது தொடர்பான கேள்விகளும் கூட எழுப்பப்பட்டிருந்தனவாம். ஆனால் இதுவரைக்குமே இந்த போட்டிகளில் பங்கேற்க இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தரப்பினர், அதாவது பிச் ஆஃபீஷியல்ஸ் போன்றவர்கள் அல்லது அங்கு பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் எல்லோருமே ட்ரைனிங், ப்ரிப்பரேஷன் மற்றும் செக்யூரிட்டி ரீசன்ஸின் காரணமாக புளோரிடாவில் தான் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே அவர் வெளி இடங்களில் தங்கி இந்த போட்டிகளில் பங்கேற்க முடியாது என்பது தொடர்பாகவும் கூட இங்கு இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். சோமாலியா உட்பட 2025 ஜூன் மாதத்தில் 12 நாடுகளுக்கு நுழைவு தடையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்ததையும் கூட இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் 2025 டிசம்பரில் நடைபெற இருந்த இந்த உலகக்கோப்பை குலுக்கலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு மிக அதிகளவிலே சோமாலிய சமூகம் வசிக்கக்கூடிய மின்னசோட்டாவில் திட்டமிடப்பட்டிருந்த குடிவரவு அமலாக்க நடவடிக்கைகளுக்கு முன்னதாக சோமாலியா குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான கருத்துக்களையும் கூட வெளியிட்டிருந்தார். அதுவும் கூட அதிக கவனம் பெற்றிருந்தது அந்த காலத்தில் என்பது தொடர்பாகவும் கூட எங்கு ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். பல விவரங்களை அவர் வெளியிட்டிருந்தார். சொல்லப்போனால் ஒரு நாடாகவே இல்லாத சோமாலியாவிடம் எதுவுமே இல்லை என்று சொல்லியும் கூட அவர் அப்போது குறிப்பிட்டிருந்ததையும் இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதை அங்கிருக்கக்கூடிய மக்கள் வந்து சும்மா சுற்றித் திரிந்து ஒருவர் கொன்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே எந்தவிதமான ஒழுங்கமைப்பும் இல்லை என்பதையும் கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே நேரம் சோமாலியாவிலிருந்து அமெரிக்காவில் குடியேறி இருக்கக்கூடியவர்கள் அவர்களது நாட்டுக்கு திரும்பி செல்வதுதான் நல்லது, எங்களது நாட்டை வந்து மிக அதிகமாக அவர்கள் பாதிக்கின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு கருத்தும் கூட அமெரிக்க அதிபரினால் அப்போது வெளியிடப்பட்டிருந்ததையும் இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். இந்த நிலையில் தான் ஓமர் ஆர்டன் மீண்டும் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கின்றார். சோமாலியாவுக்கு அவர் இன்று சென்று சேர்ந்திருக்கின்றார். அங்கு அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பும் கூட கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட இப்போதைய செய்திகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்கின்றோம். 11:17 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரூ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 4162663389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 4162979903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 9054283131.
3: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
4: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
3: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
5: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
8: அது சரி.
7: உங்களுக்கு ஆடி கார்.
8: என்னது?
7: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
1: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
1: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
9: 416-900-4599.
10: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
11: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோ காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
10: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
11: அழகு அழகு 6477873784.
12: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. East FM 102.7.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். 11:30 நிலவில் மீண்டும் மனிதர்கள் எப்போது காலடி வைக்கப் போகிறார்கள்? இந்த கேள்வி வந்து தொடர்ந்திருக்கின்றது. இந்த நிலையில் நாசா வந்து அதன் அடுத்த மூன் மிஷன், அதில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கின்றார்கள் என்பது தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. ஆர்டெமிஸ்ட்ரி அதில் பங்கேற்க இருக்கின்ற விண்வெளி வீரர்கள் தொடர்பாகத்தான் அந்த விபரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 1972 அப்பலோ 17 அந்த ஒரு மிஷனுக்கு பிறகு நிலவில் மனிதர்கள் தரையிறக்கும் முதல் பயணமாகத்தான் இந்த ஆர்டெமிஸ் 3 திட்டம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி 2 விண்வெளி வீரர்கள் நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி அந்த மேற்பரப்பில் கிட்டத்தட்ட ஒரு வார காலம் தங்கியிருக்கக்கூடிய வகையில் தான் அந்த திட்டம் வந்து ஏற்கனவே தீட்டப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அது மாற்றம் செய்யப்பட்டதும் கூட எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். நாசா என்ன மாற்றத்தை அறிவித்திருந்ததுன்னு சொன்னால், ஆர்டெமிஸ் 3 மிஷன் வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தும் பார்க்க இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஸ்பேஸுக்குள் பயணித்து, ஆனால் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து பூமியின் அந்த கீழ்வட்ட சுற்றுவட்ட பாதையில்தான் இருக்கும். ஆனால் இந்த புரோட்டோடைப் லூனர் லேண்டர்ஸோடு எப்படி டாக் பண்ணுவது என்பது தொடர்பாக அந்த ஆர்டெமிஸ் 3 மிஷனில் பரிசோதிக்கப்படும் என்பது தொடர்பாகத்தான் அறிவித்திருந்தார்கள். அதில் நிலவில் மனிதர்கள் தரையிறங்க மாட்டார்கள் என்பது தொடர்பான மாற்றம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவிக்கப்பட்டதையும் இங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகவும் சிக்கலானதாக இருக்கும் என்று சொல்லியும் கூட நாசாவின் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜெரட் ஐசக்மேன் தெரிவித்திருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. இந்த மிஷனுக்கு வந்து ஹெவி லிஃப்ட் ராக்கெட் லான்ச் வந்து தேவைப்படும். வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெவி லிஃப்ட் ராக்கெட் லான்ச் வந்து தேவைப்படும். அதே நேரம் எங்களது திறமைகள் எல்லாவற்றையும் நாங்கள் ஒருங்கிணைத்து தான் அந்த திட்டத்தை செயற்படுத்தலாம் என்பதையும் கூட அவர் தெரிவித்திருக்கிறார். இப்போது இந்த ஆர்டெமிஸ் 3 பங்கேற்க இருக்கின்ற 4 விண்வெளி வீரர்கள் தொடர்பான விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. நாசாவின் விண்வெளி வீரர் ராண்டி பிரெஸ்னிக் இவர் தான் மிஷனின் கமாண்டராக பதவி ஏற்க இருக்கின்றார். அடுத்ததாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியை சேர்ந்திருக்கக்கூடிய லூக்கா பார்மிச்சானோ இவர் வந்து பைலட் ஆஃப் த ஆர்டெமிஸ் 3 இருப்பார். இதுவரைக்கும் ஒரு 300 நாட்கள் வந்து அவர் ஸ்பேஸிலே செலவிட்ட ஒரு அனுபவம் மிக்க ஒரு விண்வெளி வீரர் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். 3வது நபர் யார் என்று சொல்லி பார்த்தால் ஆண்ட்ரே டாக்லஸ், இவர் வந்து ஒரு அமெரிக்கன். மற்றும் 4வது நபர் ஃப்ராங்க் ரூபியோ. இந்த 2 பேரும் மிஷன் ஸ்பெஷலிஸ்டாக கூட பயணிக்க இருக்கின்றார்கள். பாப் ஹெயின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இன்னும் ஒரு விண்வெளி வீரர் வந்து பேக்கப் க்ரூ மெம்பராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் ஒரு டெஸ்ட் பைலட்டாகவும் கூட சோதனை விமானியாக இருக்கின்றார். இந்த திட்டத்தில் தேவைப்படக்கூடிய எந்த பொறுப்பையும் அவர் ஏற்பார் என்பது தொடர்பான தகவல்கள் தான் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். ஆர்டெமிஸ் 3 மிஷன் ஏன் மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்த்தால், இந்த ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த விடயங்களின் அடிப்படையிலே பார்த்தால், இலான் மஸ்க் அவர்களது ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி தயாரிக்கக்கூடிய ஸ்டார் ஷேப் ராக்கெட் தான் அந்த நிலவில் மனிதர்களை தரை இறக்குவதற்காக திட்டமிடப்பட்டிருந்தது. அதுதான் லூனர் ஆர்பிட்டிலிருந்து அதன் சர்ஃபஸ் வரைக்கும், நிலவின் அந்த மேற்பரப்பு வரைக்கும் விண்வெளி வீரர்களை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்தது. அந்த ஸ்டார்ஷிப் ராக்கெட் அதன் தயார்படுத்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாமதம் இந்த ஆர்டெமிஸ் 3 மிஷனின் மாற்றத்திற்கான ஒரு காரணமாக உருவாகியிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இன்னமொரு விடயமும் இங்கு பேசப்படுகின்றது. ஏற்கனவே நிலவில் தரையிறங்க போகின்ற அந்த லூனர் லேண்டர்ஸ் அதனோடு இணைப்பினை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படாமல் நேரடியாகவே நிலவுக்கு மனிதர்களை கொண்டு செல்வது என்பது ஒரு பெரிய சவால் மிக்க ஒரு விடயமாக இருக்கும் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையிலும் இந்த ஆர்டெமிஸ் 3 அதன் நோக்கம் வந்து சற்று மாற்றம் செய்யப்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூட அறிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஸ்பேஸ் எக்ஸின் ஸ்டார்ஷிப் ராக்கெட் என்று சொல்லி பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு ஹெவி ராக்கெட்டாகத்தான் இருக்க போன்றது. இந்த மாதிரியான மிக பெரிய அந்த ஹெவி ராக்கெட்டை நிலவுக்கு அனுப்புவதாக இருந்தால் அது பூமியின் ஆர்பிட்டில் வைத்து மீண்டும் ஃபியூவல் நிரப்பப்பட்டாக வேண்டும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ரீஃபியூவலிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ப்ராசஸில் ஈடுபடக்கூடிய டேங்கர் வெஹிக்கிள்ஸின் தொகுப்பும் கூட அங்கு
இருத்தல் அவசியமாகின்றது. இந்த மாதிரியான இந்த டேங்கர் வெஹிக்கிள் தான் கிரையோஜெனிக் லிக்விட் மெத்தேன் மற்றும் லிக்விட் ஆக்சிஜன் போன்றவற்றை சுமந்து செல்லக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த மாதிரியான சேர்த்திட்டங்கள் எல்லாம் பரிசோதிக்கப்பட்டு எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அடுத்த அட்டமிஸ் ஃபோர் மிஷனில் நிலவில் மனிதர்களை மீண்டும் தரையிறக்க முடியும் என்பது தொடர்பாகவும் கூட தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் நாசாவின் ஒட்டுமொத்த இந்த மூன் மிஷன் என்று சொல்லி பார்த்தால் அது இன்னும் ஒரு விடயத்தின் காரணமாகவும் கூட தாமதமாகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ப்ளூ ஒரிஜின் நிறுவனம் அதன் நியூக்ளின் ராக்கெட் அதை அந்த என்ஜின் பரிசோதனை செய்தபோது அது வெடித்து சிதறியிருந்ததையும் கூட எங்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு சில வாரங்களுக்கு முன்புதான் அந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தது. யாரும் காயமடையவில்லை என்று சொன்னாலும் லான்ச் பேட் வந்து முழுமையாகவே சேதம் அடைந்திருந்தது. எனவே அந்த நியூக்ளின் ராக்கெட்டை லான்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த லான்ச் பேடை தயார் செய்வதற்கு இன்னும் பல மாதங்கள் எடுக்கலாம் என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருந்தது. 2016 ஆண்டின் செப்டம்பர் மாதத்திலும் கூட ஸ்பேஸ் எக்ஸின் அந்த ராக்கெட் வந்து எக்ஸ்ப்ளோ பண்ணியிருந்தாலும் அதை திருத்துவதற்கு அந்த லான்ச் பேடை திருத்துவதற்கு ஒரு 15 மாதங்கள் எடுத்திருந்ததாம். ஆனால் ஸ்பேஸ் எக்ஸிடம் இன்னும் வேறு லான்ச் பேட்ஸும் கூட இருந்திருக்கின்றது. ஆனால் ப்ளூ ஒரிஜினிடம் ஒரே ஒரு லான்ச் பேட் மட்டும்தான் இருந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள். ப்ளூ ஒரிஜின் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த லேண்டர்ஸ் வந்து ஆர்டமிஸ் ஃபோர் மிஷனுக்கு தேவைப்படுகின்றது என்பது தொடர்பாகத்தான் இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த ஆர்டமிஸ் த்ரீக்கு தேவைப்படக்கூடிய இந்த லேண்டர் பாத் ஃபைண்டர்ஸ் அவையும் கூட இன்னமும் தயாராகவில்லை என்பது தொடர்பாகவும் கூட பல விடயங்கள் இங்கு பேசப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் ஆர்டமிஸ் த்ரீ மிஷன் 2027 செயற்படுத்தப்படும் என்பது தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு பிறகுதான் 2028 ஆரம்பத்தில் ஆர்டமிஸ் ஃபோர் மிஷன் செயற்படுத்தப்படுகின்ற போது அந்த மூன் லேண்டிங் மீண்டும் நடக்கும் என்பது தொடர்பாகத்தான் இப்போதே நாசாவின் திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பின்பு ஆர்டமிஸ் ஃபைவ் உடனடியாகவே நிலவின் மேற்பரப்பில் ஒரு தளம் ஒன்றை கட்டமைப்பதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா விடயங்களோடும் 2028 இறுதிப்பகுதிக்குள் ஒரு செகண்ட் லேண்டிங்கை செய்யக்கூடிய வகையில் இப்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இருந்தாலும் கூட இந்த திட்டமிடப்பட்ட அட்டவணைகளின் அடிப்படையில் எல்லா செயல்பாடுகளையும் செயற்படுத்த முடியுமா என்பது இப்போது நாசாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்விக்குறி என்பது தொடர்பாகத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் கூட நாசாவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்கின்றது, பெரிய அவசரம் இருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு புவிசார் அரசியலும் கூட ஒரு காரணமாக அமைகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். முக்கியமாக 2030 நிலவிலே மனிதர்களை தரையிறக்கக்கூடிய ஒரு இலக்கை சைனா ஏற்கனவே அறிவித்திருக்கின்றது. அதே நேரம் 2025 டிசம்பர் மாதத்திலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நிர்வாக உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார். அதில் என்ன சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் அவரது பதவிக்காலம் முடியக்கூடிய 2028 மீண்டும் நிலவில் விண்வெளி வீரர்களை தரை இறக்க வேண்டும் என்பது தொடர்பாக உத்தரவிடப்பட்டிருந்தது என்பதைத்தான் இங்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு அவசரம் நாசாவுக்கு இப்போது இருக்கின்றது என்று சொன்னாலும் அதை செயற்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது கேள்விக்குறிக்கு உள்ளானதாகத்தான் காணப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம். 11:38 ஈஸ்ட் எஃப்எம் ஓடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை வலைத்துக் கொண்டிருக்கின்றது.

0: பாட்டுக்கரு பண்பலை East FM 102.7 ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
2: கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், July 3 வெள்ளி தெப்ப திருவிழா மற்றும் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விட மறுது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
0: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக் இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63
5: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

11:51 நேற்று இன்று நாளையின் நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் அதிகம் இல்லை, முகில் நிறைந்திருக்கின்றது. 23 இப்போதைய வெப்பநிலை 30°C நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு 3-4 மணி அளவில் தான் இன்று நாளின் கூடிய உணர்நிலையாக 34°C உணரப்போகின்றோம். பிற்பகல் வழியிலும் மெல்லிய மழை ஒரு சில இடங்களில் வந்து போகலாம். இரவு பொழுதிலும் மெல்லிய தூறலுக்கான வாய்ப்புகள் என்று சொல்லப்படுகின்றன. முகிலில் இருக்கும் வெளிச்சமும் சேர்ந்திருக்கும் என்பது தொடர்பாகவும் இன்றைய நாளின் தொடர்ந்து வரப்போகின்ற மணிகள் தொடர்பாகவும் சொல்லிக்கொள்ளலாம். எரிபொருள் விலை நாளைக்கு 3% வீழ்ச்சியை சந்திக்கின்றது என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு இதுவரை நேரமும் புதன்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலைட் Community Legal Services, 289-242-5450.
1: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421.
2: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
0: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 9 3.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ, எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர், ஈஸ்ட் எஃப் எம் 102.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. இன்றைய நாளில் அறிய வேண்டியவை முதல் அறிய விடயங்கள் வரை, இனிய பாடல்கள் முதல் இன்றியமையாத செய்திகள் வரை, ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொரண்டோ திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை. வாட்ஸ்அப் டொரண்டோ
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2026 புதன்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் டொரண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. நீங்களும் எங்களோடு வளமை போன்று இணைந்திருக்கலாம். 102.7 ஊடாக அல்லது தொடர்பு எல்லைக்கு அங்கால இருக்கிறீங்க அல்லது உலகத்தில் ஒவ்வொரு பகுதிகளில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் டோன்ட் வரி, eastfm.ca இருக்கின்றது. அதனூடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலி

செய்திகள் மற்றும் செய்திகளை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். அதேபோன்று ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, வழியே காலநிலையை நாங்கள் பார்க்கலாம். இயற்கையான வடிவாக ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தா ஏர்லி மார்னிங்லேயே எல்லாம் முடிச்சாச்சு மழையெல்லாம். ஆனால் இப்போவும் கொஞ்சம் அப்போ வருமா அப்போ வருமானு சொல்லி மழை இருக்கிற மாதிரி இருந்தாலும் இப்போதைக்கு வந்து வெளிச்சம்தான் இனி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம் ரீஸ்கெட்யூல் பண்ணுறாவா என்னன்னு சொல்லி தெரியவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 வெப்பநிலை, இன்று அதிகூடிய வெப்பநிலையாக 28°C இருக்க போகிறது. ஒரு 4 மணியளவில் இந்த அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெறுவோம் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. நாளைக்கு இன்னும் சிறப்பாக இருக்க போகுது. 30 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கு மழைக்கான சாத்தியம் கூறப்பட்டிருக்கிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் மகிழ்ச்சி தான். என்னென்னு சொன்னால் 3% நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. 12:02 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. பேங்க் ஆஃப் கனடா இன்றைய நாள் தன்னுடைய கொள்கை வட்டி வீதத்தை அறிவித்திருக்கின்றது. ஏற்கனவே பொருளாதார நிபுணர்கள் எதிர்வு கூறியது போன்று 5வது தடவையாக தொடர்ச்சியாக மாற்றமின்றி வைத்திருக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2.25 வீதமாகவே இந்த கீ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இறக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த டர்பியூலன்ட் எக்கனமி, அதாவது ஒரு ஏற்ற இறக்கங்களோடு காணப்பட்டு கொண்டிருக்கின்ற, எதிர்பாராத ரீதியிலே இப்படி பல மாற்றங்களை கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார நிலை காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் டிஃப் மேக்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். அதேபோன்று நாளைக்கு ஃபீஃபா வேர்ல்ட் கப் நடைபெற ஆரம்பிக்க இருக்கின்றது. டொரண்டோவை பொறுத்தளவில் 12வது தேதி வெள்ளிக்கிழமை போட்டி, டொரண்டோவிலே முதலாவது போட்டி இடம்பெற போகிறது. 2 தினங்கள் தான் இருக்கின்றது அப்படி என்று சொல்லி சிட்டி ஞாபகப்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களை பார்வையாளர்கள் நீங்கள் டொரண்டோ FWC26.ca அப்படி என்று போனீங்க என்றால் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று தெரிவித்திருக்கின்றது. அல்லது Toronto.ca போய் இதை கண்டுபிடிக்கலாம். Toronto FWC26.ca, அதாவது டொரண்டோ ஃபீஃபா வேர்ல்ட் கப் 26.ca, அதனுடைய அந்த சுருக்கம் தான். அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா மேலதிக விவரங்களை பார்த்து கொள்ள முடியும் அப்படி என்றும், தங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் டொரண்டோவை அழகாக வைத்துக்கொள்ள பார்க்ஸை க்ளீன் பண்ணுறாங்க, ரோட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, சைட் வாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதே போன்று குப்பை கூலங்கள் எல்லாம் பொறக்கி கொண்டிருக்கிறாங்க அப்படி என்று சொல்லியும் சிட்டி சொல்லியிருக்கின்றது. சரி, நல்ல ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரு சபாஷம் சொல்லிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கு. இன்றைக்கு அதாவது இயக்குனர் இமயம் அப்படி என்று சொன்னாலும் அவர் இயக்குனர் என்பதை தாண்டி தயாரிப்பாளர், நல்ல நடிகர், பல நடிகர்களை வந்து அறிமுகம் செய்த இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களும் மறைந்திருக்கின்றார். அவருக்கு நாங்களும் நன்றி, அதாவது அஞ்சலிகளை மிகவும் தெரிவித்துக் கொள்ள முடியும். 12:11 வாட்ஸ்அப் ட்ரோன் டோலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyal, Mechanicum Middlefield Comedial. இலவசம் ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நேகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிரோவ் சிட்டி ஷாப்பிங் ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514, 416-456-3514.
10: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
11: FM 102.7
10: East FM.ca.

12:26 மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொராண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, இந்த வழியில் பார்க்கலாம், யோக் ரீஜினல் போலீசார் மார்க்கம் குடியிருப்பாளர்களை வந்து கொஞ்சம் அதிக கவனத்தோடு இருக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். இது யாரால் என்று சொன்னால் அந்த காயோடி கயோடி கயோடி என்று நாய்க்கும் நரிக்கும் இடைப்பட்ட ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் தெரிவாரே, அவர்தான். அவங்களுடைய நடமாட்டம் வந்து இப்போது அதிகமாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் 3 இன்சிடென்ட்ஸ் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் வந்து ஒரு சைல்டுக்கு, ஒரு குழந்தைக்கு வந்து பிளே கிரவுண்டில் இருக்கும்போது ஸ்கிராச் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக மெக்கவன் அண்ட் 16th Avenue அந்த பகுதியில் தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது அப்படி என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல அதிர்ஷ்டவசமாக குழந்தைக்கு வந்து ஆபத்தான காயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாகத்தான் இப்போது அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், பாதசாரிகள், அதே போன்று பெட் ஓனர்ஸ், அதே வேளையில் நீங்கள் கொஞ்சம் காலை வேளையில் அல்லது மாலை வேளையில் அவதானமாக இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் இந்த நேரத்தில் தானே கயோடிஸ் வந்து அதிக ஆக்டிவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களும் வாக்கிங் போகிற டைம் போல் இருக்குது. வாக்கிங் போகிற போக்கில் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் கடிச்சு வச்சுட்டு அல்லது சுரண்டி வச்சுட்டு போகிறது. சரி, இப்படியான வேலையெல்லாம் செய்துட்டு இருக்கிறதால அதிக அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். யாராவது இப்படி அக்ரஸிவான கயோடிஸை கண்டால் உடனடியாக தங்களை அழைக்கும்படியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். அதே வேளையில் யாராவது அப்போ கூட நீங்கள் ஃபோனை தூக்கி ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் தாமதிக்காதீங்க. எப்போவுமே நீங்கள் இந்த கயோடியை கண்டால் அதை வந்து நீங்கள் கிட்ட போக வேண்டாம், ஃபீட் பண்ண வேண்டாம். அதே போன்று உங்களோட பெட்ஸை வந்து இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்கள், அந்த லீஷோடு சேர்த்து ஓட வேண்டாம். நீங்கள் வந்து திரும்பி நின்று அதை பார்த்து பெருசாக சத்தம் போட்டு கொஞ்சம் தைரியமாக நிற்க வேண்டும், நிமிர்ந்து சத்தம் போட்டு நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். உடனடியாக ஃபோனும் பண்ணிக்கொள்ளுங்க. தட தடுக்கிற நேரத்தில் சொல்லலாம் அப்படின்னாங்க அது அடிச்சு சொல்றது. சரி, அப்படி செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். 12:28

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் நேரடி கண்காணிப்புகள் மற்றும் உடனடி அறிவிப்புகளை விரிவுபடுத்துவதாக டிடிசி தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தில் நிலவும் பாதுகாப்பு கரிசனையை அடையாளப்படுத்தும் வகையிலும் சமூக விரோத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கிலும் இவ்விரிவாக்கம் இடம்பெறுகின்றது. கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி 2.25% வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரான் போர் காரணமாக கனேடிய பொருளாதாரம் மென்மையாக உள்ளதுடன் பணவீக்கம் அதிகரித்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. வட்டி வீதத்தை தொடர்ந்து 5வது தடவையாக மாற்றமின்றி பேணுகின்ற கனேடிய மத்திய வங்கியின் தீர்மானம் ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்களினால் எதிர்பார்க்கப்பட்டதாகும். தமிழ் திரையுலகின் மிக முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான இயக்குநர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் உடல் நலக்குறைவினால் மறைந்தார். 1941 தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே 1977 வெளிவந்து பாரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் புகழுடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் நடிகைகள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அடங்கலான பலரும் நேரில் சென்று அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த நீதிமன்ற விசாரணைகளில் போராட்டம் எனும் பெயரில் ஒரு தரப்பினர் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்களையும் உதவியவர்களையும் பாதுகாக்க இவர்கள் முயற்சிப்பதாகவும் அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: என்றும் இசையுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள் கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 1 6 5 0 8 95 52 4 சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899, 6472935899.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்,
2: மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479965922, 6475490059.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதாமாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: Your favorite music on your favorite station, 102.7.

12:45 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த கஸ்மா அது தொடர்பான அல்லது வந்து USMCA அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு, அதாவது அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா மூன்று நாடுகளுக்கு இடையேயான ஒரு வர்த்தக ரீதியிலான உடன்படிக்கை. இது வந்து ஃப்ரீ ட்ரேட் டீலாக இருக்கின்றது. இந்த நிலையிலே அதற்கான ரினியூவல், இது தொடர்பான அந்த ரிவ்யூ வந்து ஜூலை 1st ப்ரீ ஸ்கெஜுவல் பண்ணப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் இப்போது பக்கத்தில் இருக்கிற நல்லவர் அப்பப்போ வந்து ஒரு குண்டு போடுவார், அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், தான் வந்து இதை வந்து ரினியூ பண்ணுவது தனக்கு திட்டமில்லை என்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார். ஐ ஆம் நாட் லுக்கிங் டு ரினியூ இட் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அது மாத்திரமில்லை, வி டோன்ட் நீட் எனி திங் அப்படின்னு சொல்லியும் கூறியிருக்கின்றார். கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகளிடமிருந்து எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கிடையிலே ஏற்கனவே கனேடிய அரச தரப்பினரும், அதாவது அரச இது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள், அதே போன்று மெக்சிகோவினுடைய தலைவர்கள் போன்றோரும் இந்த உடன்படிக்கை தொடர்பாக தங்களுடைய ஆர்வத்தை காட்டி வந்ததும் தெரிந்த ஒரு விஷயம். அதே வேளையிலே ஆன் அண்ட் ஆஃப் இன்ஃபார்மல் நெகோசியேஷன்ஸும் வந்து ஒரு சில மாதங்களாக நடைபெற்று கொண்டும் இருக்கின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த நிலையில் இவர் இப்போது இப்படி சொல்லியிருக்கிறார். அதில் கூட சில வழிகளில் மாற்றம் வரலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. காஸ்கோவிலே நீங்கள் யாராவது இந்த லக்டன்சியா அப்படி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராண்டினுடைய 2% மில்க் வாங்கியிருந்தீங்க என்று சொன்னால், இது வந்து 2 liter காட்டன் பேக்கில் இருந்திருக்கும், அதை வந்து பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். ஏன் அதை காஸ்கோ வந்து இப்பொழுது மீள பெற்றுக் கொண்டிருக்கின்றதாம். அதற்கான ஃபுல் ரீஃபண்டை அதை வாங்கியவர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 22 காலாவதி திகதி கொண்டது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஏன் இது மீள் அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கையில், இதிலே அளவுக்கு அதிகமாக வைட்டமின் ஏ மற்றும் டி வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது. ஒரு நாளைக்கு நாங்கள் உள்ளெடுக்கக்கூடிய அளவை விட அதிகமாக இது சேர்க்கப்பட்டிருக்கிறதாம். அது வந்து எங்களுடைய சேஃப்டிக்கு வந்து பாதுகாப்பு, உடல் பாதுகாப்புக்கு கொஞ்சம் கேடு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இப்போது இது மீள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் யாராவது காஸ்கோவில் இந்த மில்கை வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னால், அதை ஃபுல் ரீஃபண்ட் பெற்றுக்கொள்ள முடியும், ரிட்டர்ன் பண்ணி அல்லது அந்த பில்லை காட்டி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 12:48 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 eastfm.ca.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 oil changes இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
4: 416-461-6401.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ் யூனிட் 36 கான்கோர்ட் வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
1: ரிச்மண்ட் ஹில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா June 8 திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி June 17 புதன்கிழமை மஞ்சம், June 18 வியாழன் மாம்பழ திருவிழா, June 19 வெள்ளி வேட்டை திருவிழா, June 20 சனி சப்பரம், June 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து June 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், June 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-9109.
6: போட்ட புதுச்சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்,
7: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
8: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

நேரம் 1:01. எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரொண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை பார்த்தால் 24 இருக்கின்றது. 28 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். 3 முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாக இருக்கும் என்று சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ கொஞ்சம் நம்புறது கஷ்டமாக இருக்கும், ஏனென்றா கிளவுடியாக இருக்குமால அந்த வார இந்த வாரன்ற மாதிரி இருந்தாலும் 3 முற்றுமுழுதாக சூரிய வெளிச்சம் உண்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெப்பநிலை 30 இருக்கப் போகின்றது நாளைய நாள். அதே போன்று தொடர்ந்து வருகின்ற நாட்களிலும் சிறந்த காலநிலைகள் தான். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் நள்ளிரவுக்கு பின்னர் 3% குறைவடைய இருக்கிறது என்று சொல்லி

அந்த மகிழ்ச்சியான செய்தியும் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் எங்களுடன் இணைந்திருக்கலாம். eastfm.ca இருக்கின்றது. அல்லாவிட்டால் நீங்கள் eastfm ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதனுடைய கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழூடாகவும், யூடியூபில் eastfm 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com.

ஒரு மணி ஏழு நிமிடம் இஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே மீளவும் ஒரு இந்த மோசடி தொடர்பான ஒரு செய்தி தான். இவங்களுக்கெல்லாம் இன்னும் இந்த செய்திகள் எட்டவில்லை போல இருக்கு. அதுவும் வயது முதிர்ந்தவர்கள் இந்த ஸ்கேமுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அதாவது இவர்களுடைய அந்த வோக்வே அல்லது டிரைவேயை வந்து டிரைவேயை சரி செய்து தருகின்றோம் அப்படின்னு சொல்லி, சேம் திங், அதாவது வீட்டையில் தட்டி இந்த டோர் டு டோர் சர்வீஸ் தொடர்பாக நீங்கள் அதிக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போலீஸார் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய கதவுகளை தட்டி நாங்கள் அப்படி ஆஃபர் தாரோம், இப்படி ஆஃபர் தாரோம், பக்கத்தில் வேலை செய்துட்டு இருக்கோம், அதனால உங்களுக்கும் நல்ல ஆஃபர் தருவோம் அப்படின்றெல்லாம் சொல்லி வருபவர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதற்கு இன்னும் ஒரு தம்பதியினரும் பலியாகியிருந்த கதை தான் இப்போது கூறப்பட்டிருக்கிறது. மே மாத நடுப்பகுதியிலே வந்து ஈஸ்ட் யோக்கில் இருக்கின்ற ஒரு தம்பதியினருக்கு கதவை தட்டி இருக்கின்றார்கள். நாங்கள் உங்களோட பக்கத்தில் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம், உங்களோட டிரைவேயை வந்து நாங்கள் அழகாக முடித்து தருகின்றோம், எங்களுக்கு கேஷாக நீங்கள் தந்தீங்கண்டா சரி இதற்கான பேமெண்ட்டை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். முதல் விடயமாக வந்து இந்த கேஷாக தாங்க இந்த பணத்தை அப்படின்னு சொல்லித்தான் இவர்கள் கேட்டிருந்தார்களாம் என்று சொல்லி இந்த பெரியவர் பேரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த கணவர் வந்து தெரிவித்திருக்கின்றார். இவர்களுடைய அந்த கம்பெனி என்ன பெயர் அப்படி என்று சொல்லி பார்த்தால், மேப்பிள் ஸ்டோன் பேவிங் அண்ட் மேன்ஷன்ரி கம்பெனி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. 5000 கேஷ் வந்து இவர்களிடம் பெறப்பட்டிருக்கின்றது. அதனுடைய அட்ரஸ் வந்து 2001 ஆல்பியன் ரோடு அப்படி என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இவங்களும் அதை நம்பி கேஷையும் கொடுத்திருக்கின்றார்கள். நான் வேலை தான் நடைபெறல, சின்ன பிள்ளைகள் ஏதோ மண்ணுக்குள்ளே கல்லை கொட்டி மூடி வச்ச மாதிரி ஒரு தோட்டத்தில் வந்து இருக்கின்றது அவர்களுடைய டிரைவே. அரைவாசிக்கும் குறைவான வேலைகள் தான் இருக்கின்றன, கிராக்ஸ் இருக்கின்றது, ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி இவர்கள் இப்போது வெளியிலே இது தொடர்பாக தங்களுடைய நிலையை வந்து கூறியிருக்கின்றார்கள். செய்தி நிறுவனங்களுக்காகட்டும் அல்லது போலீசாருக்கு இப்படி வெளியே சொல்லப்பட்டிருக்கின்றது. தாங்க கால் பண்ணினாலும் அதற்கு எந்த ஆன்சரும் இல்லை அப்படி என்று சொல்லியெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பவும் வேலைக்கு வரவும் இல்லை அப்படி என்று சொல்லியும் இது தொடர்பாக தங்களுடைய அந்த நிலையை வந்து தெரிவித்திருக்கிறார்கள். போலீசார் என்ன சொல்லியிருக்கின்றார்கள் அப்படி என்று சொல்லி பார்த்தால், எப்பவுமே வந்து நீங்கள் இந்த டோர் டு டோர் டெலிவரி அதை மிகுந்த அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும், தாங்க ஒரு பிரபலமான கம்பெனியோடு வேலை செய்கின்றோம், அவர்களோடு இணைந்து செய்கின்றோம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று பிரபலமான கம்பெனியினுடைய பேர் போன்று ஆனால் ஒரு சில எழுத்துக்கள் மாறுபட்டதாக ட்ரிக்கியாக அவர்கள் தங்களுடைய பெயரை சொல்வார்கள். அதே போன்று துண்டு பிரசுரங்கள் அல்லது இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் இப்படி என்றெல்லாம் சொல்லி வரும்போது நீங்கள் அதிக அவதானத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இனி நல்ல காலநிலைகள் வரும்போது டிரைவேஸ் ரூஃப் வேலைகள் அதாவது கூரை வேலைகள் அதே போன்று வீடுகளுக்குள்ளே காணப்படக்கூடிய சில வேலைகள் அப்படி என்று இவர்கள் போலியாக வரக்கூடும் ஏராளமான பெயர். ஆகவே அது தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அன்மார்க்ட் வெஹிக்கிள்ஸோடும் வரலாம், ஃபோல்ஸ் ஆன நேமோடு அதே போன்று போலியான ஐடென்டிஃபிகேஷனோடும் இவர்கள் வரலாம் அப்படி என்றும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். எப்பவுமே இந்த நம்புறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கின்ற ஆஃபர்ஸ் தொடர்பாக நீங்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள். மிக மலிவாக தருவதாக கூறப்படுகின்ற அந்த ஆஃபர்ஸ் தொடர்பாக, அதே போன்று இந்த வேலை ரிப்பேர் வேலைகள் சர்வீஸ் தொடர்பாக சரியான விவரங்கள் தெரிவிக்கப்படாமல் அப்படி இருக்கும்போது உடனடியாக ஒரு டெசிஷன் மேக் பண்ணும்படி உங்களை நிர்பந்திக்கின்ற ஒரு சிச்சுவேஷன் இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். அதுவும் முட்கூட்டியே வந்து நீங்கள் இந்த முட்பணம் செலுத்துவதையும் தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போன்று இது தொடர்பாக அவர்கள் சொல்லுகின்ற விவரங்களை நீங்களாகவே தேடி சரிபார்த்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இது எல்லாவற்றுக்கும் மேலே எங்களுடைய இதை உள்ளுணர்வு என்று இருக்கின்றது தானே, அந்த உள்ளுணர்வு ஏதாவது எச்சரிக்கை சொன்னா ஒரு எல்லாம் அடிச்சா அதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள், அதை இக்னோர் பண்ண வேண்டாம் அப்படி என்று சொல்லி, நீ ஒரு பக்கத்தில் இரு நான் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி நீங்கள் அதை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி விடாதீங்க. அந்த உள்ளுணர்வு ஏதாவது சத்தம் போட்டு கொண்டிருந்தால் அதை கொஞ்சம் கேளுங்க காது கொடுத்து அப்படி என்று சொல்லியும் கூறியிருக்கின்றார்கள். 1:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 @gmail.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்
3: என்னது?
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
1: 416-900-4599.
5: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20th வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20th மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாம் என்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 Notes இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7071.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: ஆர்கே சலூனின் புதிய கிளை ஸ்காப்ரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barber Shop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham Shepherd Hitkarhill, Chinese Cultural Centre முன்பாக ஸ்காப்ரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
10: பாட்டுக்கு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 1:24 நிமிடம் மிஸ் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், டிடிசி வந்து தாங்கள் ஒரு ரியல் டைம் சப்வே ஸ்டேஷன் மானிட்டரிங்கை செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆன்டி சோஷியல் பிஹேவியர் அது தொடர்பான ஒரு அவதானிப்புக்காக அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இது தொடர்பாக அறிவித்திருக்கிறார்கள். இதனால் ஒரு பைலட் ப்ரொஜெக்ட் ஒன்று ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் இது லான்ச் பண்ணப்பட்டிருந்தது, ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றது டிடிசி. அது மாத்திரமல்ல, இப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பிற்காக ஏராளமான தயார்படுத்தல்கள், பாதுகாப்பு நடைமுறைகள், அதே போன்று புதிய ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் நீங்கள் அப்பை எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சில இடங்களிலே இந்த புதிய லைஃப் டைம் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் இருக்கின்றன அப்படி என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப் எல்லாம் நடைபெறுகிற நேரத்தில் முக்கியமான பிஸியான இந்த ஸ்டேஷன்ஸ்லே பார்க்கும்போது நீங்கள் ஆப் எதுவுமே பயன்படுத்தாமலே அந்த ஸ்க்ரீன்லேயே நீங்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியதாக போது இந்த பஸ் டிலே ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்பில் என்னென்னலாம் காட்டுமோ அதெல்லாமே ரியல் டைம் அந்த ஸ்க்ரீனில் வந்து காட்டும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறதையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். அதே போன்று நீங்கள் சேஃப் டிடிசி ஆப் இருக்கின்றது, அதை டவுன்லோட் பண்ணியும் அதனூடாக பல விடயங்களை தெரிந்து கொள்ள முடியும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேஃப் டிடிசி ஆப் இருக்கின்றது, அதனூடாகவும் அதை டவுன்லோட் பண்ணி வைத்துக்கொண்டு நீங்கள் பல விடயங்களை இதனூடாகவும் பார்த்து கொள்ள முடியும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1:25 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: மணியே மணிக்குயிலே, மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே,

வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனேடிய பொருளாதாரம் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் நிலையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை மத்திய வங்கியின் ஆளுநர் மறுத்துள்ளார். நிகர அளவில் கனேடிய பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை என்ற போதிலும் வீழ்ச்சியடையவும் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், எனவே இதனை ஒரு மந்தநிலை என குறிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் கடந்த இரண்டு நாட்களாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டத்தில் பங்கேற்கவே அவர் செல்லவிருந்த போதிலும் அக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனினும் திட்டமிட்டபடி வாஷிங்டன் சென்ற ஒன்டாரியோ முதல்வர் ஏராளம் கலந்துரையாடல்களை நிகழ்த்த உள்ளதாக கூறியிருந்தார். இந்நிலையில் அவரது பயணம் பயனற்றதாகவே இருந்தது என மாகாண எதிர்க்கட்சியான என்டிபி விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசின் ஆட்சியில் மின்தடைகள் முக்கிய சவாலாக நீடிக்கும் நிலையில் மின்தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையிலும் கண்காணிப்பு ரோந்து பணிகளுக்காகவும் 10 விஷேட கண்காணிப்பு குழுக்களையும் 125 வாகனங்களை கொண்ட சிறப்பு தொழில்நுட்ப அணியையும் அமைச்சர் நிர்மல்குமார் ஆரம்பித்து வைத்துள்ளார். போதுமான மின் உற்பத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், சில இடங்களில் பழுதடைந்த மின்கம்பிகள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளினாலும் பல்வேறு பகுதிகளிலும் சமூக விரோதிகளினால் திட்டமிட்ட வகையிலும் மின்தடை ஏற்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டுமென வலியுறுத்தி தமிழரசுக் கட்சியினால் சபையில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான உறுதிப்பாட்டை அரசு வெளிப்படுத்த வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
2: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
3: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்டுக்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான, பேங்க்குக்கு போனான, எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட், உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா, உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது, நான் அவங்களை ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்கவுங்க கடமைகள் இருக்கு. அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்லை. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப், டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்கறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர், இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. Thank you.
2: Real Estate Market Update. மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
4: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: Everything you like, everything you need is found only here.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479824476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். Ahmed Tamseen 437-860-7002
3: சகலவிதமான பிளைன்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் மிக குறைவாக $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைன்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, ஸ்காப்ரோ. 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோம், இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமண்டி யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்டு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ் 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

1:49 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய டீடாச்டு வீடு ஒன்றினை 927,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் டீடாச்டு வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 927,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 936,000, 2000 square feet 953,000, walkout basement and separate entrance included. Double garage detached vehicle 2100 square feet 983,000, 2500 square feet 1,066,000, 2700 square feet 1,019,000. Walkout basement, separate basement entrance, finished basement, ravine lot ஆகியவற்றுக்கான ஆப்ஷனும் உள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ஸில் 9-foot ceiling oak staircase. Closing end of 2026 மற்றும் 2027. Free assignment, அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வேளையிலே நீண்ட காலமாக அது கட்டடம் தொடக்கப்படும் ஒரு அக்ரிமெண்ட் எட்டப்பட்டு அதனுடைய கட்டுமானம் ஆரம்பிப்பதற்கும் நீண்ட காலம் எடுத்ததற்கு பின்னரும் நிறைய எதிர்பார்க்கப்பட்டு பல சிக்கல்களை எல்லாம் கடந்து ஒரு மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை அளவில் இந்த பாலம் திறக்கப்படும் என்று சொல்லி நேற்று கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் கூட சொல்லியிருந்தார். இந்த நிலையில் இது சில வேளைகளில் கொஞ்சம் பிந்தலாம் அப்படின்னு சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக பிரைம் மினிஸ்டர் மாக்கானி என்ன சொல்லியிருக்கின்றார் என்றால், இதில் பெரிய சர்ச்சை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். கொஞ்சம் லேட்டானால் பரவாயில்ல, அது திறக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். சரி, பார்க்கலாம். ஏன் அப்படி என்று சொன்னால், இந்த பாலத்தை கட்டுவதற்கு கனடாவும் மிச்சிகனும் இணைந்து ஒரு இணை உரிமையாளர்களாகத்தான் இருக்கின்றார்கள். இருந்தாலும் இதனுடைய அந்த கட்டுமான செலவு வந்து 6.4 பில்லியன் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான அந்த செலவை கனடா தான் கவர் பண்ணியிருந்தது என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடா தான் செய்திருக்கின்றது இந்த செலவினத்தை 6.4 பில்லியனை. இருந்தாலும் ஒரு சில தடைகள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த பாலத்தினுடைய உரிமையாளர்கள் மோர் அண்ட் ஃபேமிலி, இவர்கள் இதற்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூட கடந்த பிப்ரவரியில் சொல்லியிருந்தாராம், இதுக்கு வந்து கனடா கம்பன்சேஷன் வந்து கொடுக்க வேண்டும் அமெரிக்காவிற்கு அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் இப்போது இது சொன்ன திகதிக்கு திறக்கப்படுமா அல்லது இதாவது தடைகள் வருமா அதுக்கிடையில் அப்படின்னு சொல்லியும் ஒரு கரிசனை ஒன்று இப்போது கூறப்பட்டிருக்கிறது. சரி, பார்க்கலாம். 1:52 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
1: Camsonic Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பு முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 கேம்சானிக்ஸ்.com.
2: செய்யலாம்.
3: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Coolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 88.
6: ஹை ஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719. 4372431719.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:01 இஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் வெளியே வெப்பநிலையையும் பார்க்கலாம். இப்போது என்ன வெப்பநிலை அப்படி என்று சொல்லி பார்த்தால் 26 இருக்கின்றது. இன்று அதிகுடிய வெப்பநிலை 28 இருக்கப் போகின்றது. ஒரு 4 அளவில் இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லியும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த வேளையிலே நாளைக்கு நாங்கள் வெப்பநிலையை பார்த்தோம்னு சொன்னால் 30 உயர்வடையே இருக்கின்றது. இன்றைக்கு இப்போது பார்க்கும்போது வெளிச்சம் வந்துவிட்டது. இப்பவே முற்றுமுழுதாக இனி சூரிய வெளிச்சமாகத்தான் இருக்கும். நாளைக்கு மழைக்கான சாத்தியம் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோன்று இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எரிபொருள் விலை 3% குறைவடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்கலாம். istfm.ca உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் இணைந்து கொள்ள முடியும். அதே போன்று istfm ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் மொபைல் டிவைசஸ் ஊடாக அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகள், செய்திகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ் ஊடாகவும் யூடியூபில் istfm 102.7 ஊடாகவும் நீங்கள் பார்த்து மகிழ முடியும். istfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது istfm102.7@gmail.com.

கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை கேட்டிருக்கிறோம். 2:07 வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அபிமான ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, ராம் சரண் நடிப்பில் பெட்டி மற்றும் பரிமலா என்கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு ஆல்பியன் வுட்சைட் சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஒரு முக்கியமான விடயம் கூட, இள வயதினரடி இந்த ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், கொஞ்சம் புதுமையாக கூட இது இருந்திருக்கிறது என்று சொல்லி இதனுடைய ஒரு ஆராய்ச்சியாளர் மைக்கேல் தெரிவித்திருக்கின்றார். என்ன என்று சொல்லி பார்க்கையில், இள வயது கனேடியன்ஸ் இடையே இந்த நிக்கோட்டின் பவுச்சஸ் என்று சொல்லப்படுகின்ற நிக்கோட்டின் பைகள், புகையிலை பைகள் வந்து அவற்றினுடைய பயன்பாடு அதிகரித்திருக்கின்றது, அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு 4 ஆண்டுகளுக்கு பின்னர் பார்க்கையில் இந்த பைகளினுடைய பயன்பாடு அதிகரித்திருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2020 முதல் இந்த அவதானிப்பினை இவர்கள் செய்திருக்கின்றார்கள். இது ஆன்டாரியோ டொபாக்கோ ரிசர்ச் யூனிட்டினால் நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி முடிவாக கூறப்பட்டிருக்கிறது. 17 வயது தொடக்கம் 27 வயது வரையிலானவர்களிடையே இந்த விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த ஆண்டு அறிக்கை வந்திருக்கின்றது. 35% இந்த சேவையில் பங்கேற்றவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், தாங்கள் ஒரு தடவையாவது இந்த டொபாக்கோ பர்ச்சேஸை வந்து தாங்கள் பயன்படுத்தி இருந்தோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இது ஒரு நேரடியான சிகரெட் போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தாவிட்டாலும் கூட இதுவும் பாதிப்பு மிக்கது, போதை தன்மை அதிகம் கொண்டது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த நிக்கோட்டின் பவுச்சஸை வந்து பயன்படுத்தும் போது அது ஏனைய போதை மருந்துகளை பழக்கப்படுத்துவதற்கும் வழிவகுத்து விடும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இது தொடர்பான சில அந்த ரெகுலேட்டரி தொடர்பாக பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் அப்படி என்று சொல்லி இப்போது அதாவது இது தொடர்பான ஒரு கரிசனை வந்து எழுந்திருக்கின்றது, வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. 2:09 வாட்ஸ்அப் டொராண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP Mortgages Inc. Morning Sir & Finch சந்திப்பு கண்மையில், 2225 Markham Road, Suite 408, Scarborough. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP Mortgages Inc. ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றத விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 416-835-4128
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்கார்போரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
5: கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 June 15 முதல் July 3 வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. June 27 சனிக்கிழமை சப்பரம், June 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, June 29 திங்கள் காலை தீர்த்தம், July 3 வெள்ளி தெப்ப திருவிழா மற்றும் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கனடா நைனாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோடு, மாக்கம், 416-293-4000.
6: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Macnicol, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
7: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
8: காற்றில் பரவும் இசை போல
9: ஈஸ்ட் எஃப்எம்.

2:21 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய டீடாச்ச்ட் வீடு ஒன்றினை 27,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 927,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 936,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் 953,000. வாக் அவுட் பேஸ்மெண்ட் அண்ட் செப்பரேட் என்ட்ரன்ஸ் இன்க்ளூடட். டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 983,000, 2500 square feet 1,066,000, 2700 square feet 1,019,000. Walkout basement, separate basement entrance, finished basement, ravine lot ஆகியவற்றுக்கான ஆப்ஷனும் உள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபுளோர்களில் 9-foot ceiling oak staircases. Closing end of 2026 மற்றும் 2027. Free assignment. அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044. 2:23 இருக்கின்றது. சரிந்த வழியிலே பார்க்கலாம். 130,000 அதிகமான ஹோண்டா மற்றும் அக்யூரா வாகனங்கள் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இவை விபத்துக்களை காயங்களை ஏற்படுத்தலாம் அப்படி என்று சொல்லி. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த வாகனங்களினுடைய ஏதோ ஒரு பகுதி, அதாவது இந்த சப் ஃப்ரேமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் பழுதடைந்திருப்பதன் காரணமாக அல்லது விரைவாக பழுதடையக்கூடியதன் காரணமாக இந்த விபத்துக்கள் காயங்கள் ஏற்படலாம் என்று சொல்லி இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக எந்த இன்ஜரிஸும் இதுவரை பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாடல்ஸ் என்று சொல்லி பார்க்கையில் 2014 தொடக்கம் 2023 ஆண்டு வரையிலான வாகனங்களாக இருந்திருக்கின்றன. இன்றைய நாள் இது தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த சப் ஃப்ரேம் பகுதியிலே ஒரு பெயிண்ட் அந்த பூச்சி பூசப்பட்டிருந்த போது இது வந்து இம்ப்ராப்பர் கோட்டிங்காகவும் காணப்பட்டிருக்கிறது. சரியான முறையிலே வந்து சரியான தரத்தோடு அது பூசப்படவில்லை. இதன் காரணமாகவும் அது வந்து விரைவாகவே பழுதடையக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஐஸ் ஸ்னோ டைமில் வந்து நாங்கள் சோல்ட் அதுகள் போடும்போது அது இன்னமும் விரைவாக துருப்பிடிப்பதன் காரணமாக அது விரைவில் பழுதடைந்து வாகனங்கள் ஓடும்போது அதனுடைய அதிர்வினாலும் அந்த பகுதி வந்து பழுதடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ், அதே போன்று வெஹிக்கிள் ஹேண்ட்லிங், ஸ்டெபிலிட்டி இப்படி என்று சொல்லி பல விடயங்களை இது பாதிக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்படி என்று சொல்லி அக்குரா MDX 2014 இருந்து 20 வரையிலான வாகனங்களும், ஹோண்டா பாஸ்போர்ட் இது 2019 23 வரையிலான வாகனங்களும், ஹோண்டா பைலட் வந்து 2016 தொடக்கம் 2022 வரையிலான வாகனங்களும், ஹோண்டா ரிச் லைன் இது வந்து 2017 தொடக்கம் 2023 வரையிலான வாகனங்களும் இப்போது மீளழைக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக கடிதத்தை வந்து அவங்க ஜூலை மாதம் முதல் அனுப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த அஃபிஷியலாக வந்து கடிதம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வரும். இதனால் நீங்கள் யாராவது இந்த குறிப்பிட்ட வாகனங்களை வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஹோண்டாக்கு நேரடியாகவும் அழைக்கலாம், ஆன்லைன்லேயும் போய் பார்க்கலாம். இல்லாவிட்டால் உங்களுடைய லோக்கல் டீலர்ஸிடம் அல்லது நீங்கள் வாகனங்களை பெற்றுக்கொண்ட டீலர்ஸிடம் அப்பாயின்மெண்ட் மேக் பண்ணிவிட்டு செல்ல முடியும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த பகுதி வந்து பழுது பார்க்கப்படலாம் அல்லது முடிந்தால் அது முற்றாக மாற்றீடு செய்யப்படலாம் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: டொரண்டோவின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் நேரடி கண்காணிப்புகள் மற்றும் உடனடி அறிவிப்புகளை விரிவுபடுத்துவதாக டிடிசி தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தில் நிலவும் பாதுகாப்பு கரிசனையை அடையாளப்படுத்தும் வகையிலும் சமூக விரோத செயற்பாடுகளை தடுக்கும் நோக்கிலும் இவ்விரிவாக்கம் இடம்பெறுகின்றது. கனடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி 2.25% வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரான் போர் ஆகியவை காரணமாக கனடிய பொருளாதாரம் மென்மையாக உள்ளதுடன் பணவீக்கம் அதிகரித்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. வட்டி வீதத்தை தொடர்ந்து 5வது தடவையாக மாற்றமின்றி பேணுகின்ற கனடிய மத்திய வங்கியின் தீர்மானம் ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்களினால் எதிர்பார்க்கப்பட்டதாகும். தமிழ் திரையுலகின் மிக முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான இயக்குநர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் உடல்நலக்குறைவினால் மறைந்தார். 1941 தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்த பாரதி ராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே 1977 வெளிவந்து பாரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவின் புகழுடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அடங்கலான பலரும் நேரில் சென்று அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த நீதிமன்ற விசாரணைகளில் போராட்டம் எனும் பெயரில் ஒரு தரப்பினர் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்களையும் உதவியவர்களையும் பாதுகாக்க இவர்கள் முயற்சிப்பதாகவும் அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idil. Ilavasa Alosnegalukku 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Thalamaiyil Iyangum Focus Education Services ippozhudhu pudhidhaga iniyum Junior Kindergarten mudhal Grade 8 variyana maanavargalukku oru maadha ilavasa vaguppai valingukindrargal. June mudhal August varai indha ilavasa vaguppil English, French, Math aagiya paadangalai kattukolla mudiyum. Alaiyungal 647-534-4509 647-534-4509. Morningside and Shepherd Sandipal. Focus Educational Services.
6: பொண்ணை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
8: Your favorite music
9: on your favorite station, 102.7.
10: It's East FM.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: 2:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரிபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை 927,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 4168888044. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 927,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 936,000, 2000 square feet 953,000, walkout basement and separate entrance included. Double garage detached வீடுகள் 2100 square feet 983,000, 2500 square feet 1,066,000, 2700 square feet 1,019,000, walkout basement, separate basement entrance, finished basement, ravine lot ஆகியவற்றுக்கான ஆப்ஷனும் உள்ளது. First and second floorல் 9-foot ceiling oak staircase. Closing end of 2026 மற்றும் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். அலையுங்கள் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044, 416-888-8044. நயாகரா ஃபால்ஸ் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபீஃபா வேர்ல்ட் கப்பை முன்னிட்டு நாளைக்கு 10:00 ஒரு ஸ்பெஷலான 15-நிமிட லைட் ஷோ ஒன்றை செய்ய இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஃபீஃபா வேர்ல்ட் கப்பினுடைய ஆரம்பத்திற்காக இந்த பங்கு பெற்றக்கூடிய நாடுகள், இந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ணுகின்ற நாடுகளை பிரதிபலிக்கக்கூடிய கலசை இது கொண்டிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் சிவப்பு, நீலம், பச்சை, வெள்ளை என்று சொல்லி இந்த கலஸில் அழகான லைட் ஷோவை நாளைக்கு நீங்கள் பார்க்கலாமாம். 10:15 ஒரு லைட் ஷோவாக இது இடம்பெறப்போகிறது. அதே வேளையிலே வழக்கமான இந்த நைட்லி ஃபயர் ஒர்க்ஸும் அங்கே நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நயாகரா ஃபால்ஸில் நாளைக்கு 10:00 இந்த ஸ்பெஷல் லைட் ஷோ இடம்பெறப்போகின்றது. 2:48.

2:51 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருந்தது. நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தையும் நாங்கள் நெருங்கி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரியதரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479625569 6479625169
1: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin, 437-860-7002, 437-860-7002.
2: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்றார். Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம்.

0: சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372672394 4162899993.
1: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. பாக்கெட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, KyraliTaste.com.

0: நேரம் சரியாக 3 மணி. இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானிலையினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையிலான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 3:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 26 டிகிரி செல்சியஸ் 36 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸ். வெயிலுக்கான வாய்ப்புகளோடு மழைத்துருளுக்கான வாய்ப்புகளும் நாளைய தினம் இணைந்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241-2212. ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். உங்கள் ஊரொன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் eastfmcommunity@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். eastfmcommunity@gmail.com. 3:10 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

0: Where's the check, y'all?
1: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் EastFM. Log on to eastfm.ca.
2: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services. 289-242-5450.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 22 6475490059.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9086-56-56-416-906-9086-56-56.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
3: Ajax Nissan and Infinity Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anithu trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anithu vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960 437-477-7960.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973-589-3589-6472-93-5899.
2: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
2: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
2: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
6: 416-293-7287
2: மற்றும் 30 New Delhi டிரைவ் Unit 67 Markham,
6: 416-461-6401.
7: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
2: ப்ரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துகளுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
2: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
2: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, Barrister and Solicitor.
6: 2225 Markham Road, Suite 307, 647-478-0144.
1: East FM 102.7 கேட்டாலே. East FM 102.7.

நேரம் 3:25 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்ற இன்றைய நாளில் நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்தில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் எக்யூரிட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனேடிய பொருளாதாரம் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் வகையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை மத்திய வங்கியின் ஆளுநர் மறுத்துள்ளார். நிகர அளவில் கனடிய பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை என்ற போதிலும் வீழ்ச்சியடையவும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர், எனவே இதனை ஒரு மந்தநிலை என குறிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டு கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டத்தில் பங்கேற்கவே அவர் செல்லவிருந்த போதிலும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் திட்டமிட்டபடி வாஷிங்டன் சென்ற ஒன்டாரியோ முதல்வர் ஏராளம் கலந்துரையாடல்களை நிகழ்த்த உள்ளதாக கூறியிருந்தார். எனினும் அவரது பயணம் பயனற்றதாகவே இருந்ததென மாகாண எதிர்க்கட்சியான NDP விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசின் ஆட்சியில் மின் தடைகள் முக்கிய சவாலாக நீடிக்கும் நிலையில் மின் தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையிலும் கண்காணிப்பு ரோந்து பணிகளுக்காகவும் 10 விசேட கண்காணிப்பு குழுக்களையும் 125 வாகனங்களை கொண்ட சிறப்பு தொழில்நுட்ப அணியையும் அமைச்சர் நிர்மல்குமார் ஆரம்பித்து வைத்துள்ளார். போதுமான மின் உற்பத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், சில இடங்களில் பழுதடைந்த மின்கம்பிகள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளாலும் பல்வேறு பகுதிகளில் சமூக விரோதிகளால் திட்டமிட்ட வகையிலும் மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழரசுக் கட்சியால் சபையில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான உறுதிப்பாட்டை அரசு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: The station with the best music.
4: It's East FM.
5: It's East FM.
6: Feel the power. Feel the bass. 102.7 FM.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 3:39 நிமிடம் உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. மனித உடலை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட உயிரினங்கள் ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து வருகின்றன. குறிப்பாக இந்த பராசைட்ஸ் என்று சொல்லப்படுகிற உயிரினங்களாக பல்வேறுபட்ட உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன. மனிதர்களை பொறுத்தவரையில் மட்டுமல்லாமல் விலங்குகள், தாவரங்கள் என்று சொல்லி அனைத்திலும் இந்த ஒட்டுண்ணி உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றமையும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மனிதர்களை பொறுத்தவரையில் நிரந்தரமாக இந்த உடலில் வாழுகின்ற பல்வேறுபட்ட வோம்ஸ்களையோ அல்லது பாக்டீரியாக்களையோ நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். அவற்றில் பெரும்பாலானவை உடலுக்கு தீங்குகளை விளைவிப்பதில்லை. அவற்றில் குறிப்பிட்ட பல வகையிலான இந்த பராசைட்ஸை பொறுத்தவரையில் பல்வேறு வழிகளில் உடலுக்கு அல்லது மனிதர்களுக்கு அல்லது உயிரினங்களுக்கு தாம் தங்கி வாழுகின்ற உயிரினங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய இந்த ஒட்டுண்ணிகளாக கூட இருக்கணுமே இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. இவ்வாறான நிலையில் மருத்துவ சிகிச்சைகளில் ஒரு புதிய முறை ஒன்றினை விஞ்ஞானிகள் பரிந்துரைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த ஒட்டுண்ணிகளை பயன்படுத்தி மனிதர்களின் உடலில் மருந்துகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் அல்லது செலுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு விடயத்தினை விஞ்ஞானிகள் தெரிவித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏற்கனவே ஒரு மீன் வகைகளில் இவ்வாறான ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மீனினத்தில் ஒட்டுண்ணியாக வாடுகின்ற ஒரு போம், அது அந்த மீனினம் விஷத்தாக்குதலுக்கு உள்ளாகுகின்ற பட்சத்தில் அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய மருந்துகளை உருவாக்கி வழங்குவதை கண்டறிந்திருக்கின்றார்கள் விஞ்ஞானிகள். குறிப்பாக இவ்வாறு ஒட்டுண்ணியாக ஒரு உயிரினம் வாழுகின்ற பொழுது நீங்கள் உயிரோடு இருந்தால் தான் நாங்கள் வாழ முடியும் என்கின்ற ஒரு கொள்கை இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த ஹோஸ்டினை உயிரோடு வாழ வைக்க வேண்டிய தேவை இந்த ஒட்டுண்ணி உயிரினத்துக்கு இருக்கின்றது. அதனால் இவ்வாறு ஒரு விஷத்தாக்குதலை எதிர்கொண்ட மீனினை அந்த ஒட்டுண்ணிகள் காப்பாற்றுகின்றன. எனவே இவ்வாறான ஒரு விடயத்தை விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மனிதர்களுடைய உடலில் குறிப்பாக இந்த சமீபாட்டு தொகுதி போன்றவற்றில் வாழ்ந்து வருகின்ற இந்த வோம்ஸ், ஹுக் வோம்ஸ் அடங்கலான இந்த வோம்ஸ்களை பயன்படுத்தி இவ்வாறு மருந்துகளை உருவாக்கி கொள்ள முடியும் அல்லது மருந்துகளை செலுத்துவதற்கு அவற்றினை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு புதிய வைத்திய முறையினை, உயிரியல் சார்ந்த வைத்திய முறையினை விஞ்ஞானிகள் பரிந்துரைத்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தடுத்த கட்டங்களில் இவ்வாறான ஆய்வுகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற பட்சத்தில் ஒரு வெற்றிகரமான மருத்துவ முறையாக கூட இது அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், ஏற்கனவே இந்த பராசைட்ஸினை பொறுத்தவரையில் மனிதனுடைய உடலில் ஒட்டுண்ணிகளாக அவை வாழ்ந்துதான் வருகின்றன. எனவே புதிதாக ஒன்றையும் திணிக்கப் போவதில்லை. எனவே அவற்றினை பயன்படுத்தி செய்கின்ற இந்த மருத்துவ முறை என்கின்ற காரணத்தினால் அது பயனுள்ளதாக அமையக்கூடும் என்கின்ற நம்பிக்கை இந்த உயிரியல் விஞ்ஞானிகள் மத்தியில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நேச்சர் கம்யூனிகேஷன்ஸ் சஞ்சிகையில் புதிதாக இந்த மாதம் இந்த ஆய்வு சார்ந்த விடயங்கள் பதிப்பிக்கப்பட்டிருக்கின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு. 3:42 நிமிடம். புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கவரங்கில் புத்தம்புதிய டீடாச் வீடு ஒன்றினை $923,000 சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றார் லக்ஷம் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் டீடாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 9,27,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 9,36,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் 9,53,000. ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் என்ட்ரன்ஸ் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. டபுள் கிராஷ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 9,83,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் 1,066,000, 2700 ஸ்கொயர் ஃபீட் 1,019,000. ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட், செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ், ஃபினிஷ் பேஸ்மெண்ட், ரிவீல் லோட் ஆகியவற்றுக்கான ஆப்ஷன் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங் ஆக்ஸ்ட்ரியா கேஸ், க்ளோசிங் எண்ட் ஆஃப் 2026 மற்றும் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். அலையுங்கள் லட்சம் கந்தசாமி. 416-888-8044. 416-888-8044.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
3: ரிச்மண்டில் இந்து ஆலயத்தில் முருகப்பெருமான் திருவிழா ஜூன் 8 தேதி திங்கட்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி ஜூன் 17 தேதி புதன்கிழமை மஞ்சம், ஜூன் 18 வியாழன் மாம்பழ திருவிழா, ஜூன் 19 வெள்ளி வேட்டை திருவிழா, ஜூன் 20 சனி சப்பரம், ஜூன் 21 ஞாயிறு காலை தேர் திருவிழா, திங்கள் காலை தீர்த்த திருவிழாவை தொடர்ந்து ஜூன் 23 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம், ஜூன் 24 புதன் வைரவர் மடையுடன் முருகப்பெருமான் திருவிழாக்கள் நிறைவு பெறும். ஆலய தொலைபேசி இலக்கம் 905-883-1109.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி கார்.
6: என்னது?
5: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
2: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
7: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
2: 416-900-4599.
8: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200-4167-1256-1200-0000.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க. Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
9: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு eastfm.ca.

ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 3:56 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட் இடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனூடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்க

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையங்கும் கிழக்கு. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது.

இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடை இருக்கிறது. நேரம் 4:04 வெளியில் 26°C 37°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. நாளை வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படும். அதே வழியில் மழைத்துருளுக்கான வாய்ப்புகளும் 1.3 mm எதிர்பார்க்கப்படுகின்றன. 29°C நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலை. நீங்கள் அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் .ca செல்வதன் ஊடாக அங்கு நீங்கள் இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை இலவசமாக டவுன்லோட் செய்யலாம். அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். 4:05 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேரம் 4:09 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆண்டு இதுவரையிலான காலப்பகுதியில் பணவீக்கத்தினை பொறுத்தவரையில், இந்த இன்ஃப்ளேஷனை பொறுத்தவரையில் மிக உயர்வாக, அதே வேளையில் மிக குறைவாக இருக்கின்ற நாடுகளுடைய ஒரு ஒப்பீடு வழியாக இருக்கின்றது. சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளை மையப்படுத்தி இந்த புதிய ஒப்பீடு வழியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் உலகளாவிய ரீதியில் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 2026 எடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த பணவீக்கம் என்பது மிக அதிக அளவில் உயர்வடைந்த நாடாக வெனிசுவேலா இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. 389.4% என்கின்ற அளவுக்கு இந்த பணவீக்க உயர்வு வெனிசுவேலாவில் எதிர்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெனிசுவேலாவுக்கு அடுத்ததாக அதிக வித்தியாசத்தில் சூடான் இருக்கின்றது. 75.1% அதிகரிப்பு சூடானில் இந்த பணவீக்கத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. ஈரான் இப்பொழுது அதிக அளவில் பேசப்படுகின்ற நாடு. 3வது இடத்தில் உலகளாவிய ரீதியில் இந்த ஆண்டு பணவீக்கம் மிகவும் உயர்வடைந்திருக்கிற நாடாக ஈரான் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 68.9% ஈரானின் பணவீக்கம் உயர்வடைந்திருக்கிறது. அடுத்தடத்தில் அர்ஜென்டினா 30.4% உயர்வினை பணவீக்கத்தில் சந்தித்திருக்கின்றது. டர்க்கி அது 28.6% உயர்வினை சந்தித்திருக்கின்றது. பணவீக்க உயர்வின் அடிப்படையில் இந்த ஆண்டு என்று சொல்லி இந்த அதிகூடிய பணவீக்கத்தினை எதிர்கொள்கின்ற நாடுகளின் வரிசை காணப்படுகின்றது. பணவீக்கம் குறைவாக இருக்கின்ற நாடுகள் என்று பார்க்கையில் கோஸ்டரிக்கா முன்னிலையில் இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் இந்த ஆண்டினை பொறுத்தவரையில் கோஸ்டரிக்காவினுடைய பணவீக்கம் 0.4% குறைவடைந்த இருப்பதாக இந்த சர்வதேச நாணய நிதிய தரவுகள் காண்பித்திருக்கின்றன. அதற்கு அடுத்த இடத்தில் லோவஸ்ட் இன்ஃபிளேஷனை கொண்டிருக்கிற நாடுகளில் நைஜர் 0.4, சாட் இருக்கின்றது 0.5, 4வது இடத்தில் சுவிட்சர்லாந்து இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. 0.5% சுவிட்சர்லாந்தில் இந்த பணவீக்கம் உயர்வடைந்திருக்கிறது. சீனா கூட இந்த பணவீக்க உயர்வு என்பது குறைவாக இருக்கிற நாடுகளின் வரிசையில் இருக்கின்றது. சீனாவில் 1.2% தான் இந்த ஆண்டு இந்த பணவீக்க உயர்வு ஏற்பட்டிருப்பதாக இந்த புதிய தரவுகள் கூறுகின்றன. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது திசையெங்கும் கிழக்கு 4:11.

0: favorite music.
1: On your favorite station, 102.7.
0: It's East FM.
2: Ajax Mitsubishi-il, Canada-வின் number one PHEV-களை 1.49% rate-il, வாராந்தம் $108 plus tax-il இருந்து, finance அல்லது lease செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes. Market-இலேயே cheapest SUV-ஐ, best warranty-உடன் பெறும் வாய்ப்பாக, 2026 RVR-களை வாராந்தம் $78 plus tax-il இருந்து, 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers-க்கு free oil changes உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமட் தம்சீன், 437-860-7002.
3: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca.
4: Riverdale Pound Brokers, 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
5: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
6: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
7: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
6: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
7: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
6: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63 888.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
8: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
9: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704
10: 8 4 8 0 7 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4 4

நேரம் 4:24 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம் புதிய டீடாச் வீடு ஒன்றினை $927,000 இருந்து சொந்தமாக்கும் வாய்ப்பினை வழங்குகின்றார் லட்சங்கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கிராஜ் டீடாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 9,27,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 9,36,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் 9,53,000, ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட் மற்றும் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் இன்க்ளூடட். டபுள் கராஜ் டீடாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 9,83,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் 1,066,000. அதேவேளையில் ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபினிஷ் பேஸ்மெண்ட் ரிவீல் நோட் ஆகியவற்றுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங் ஓக் ஸ்டேர் கேஸ் க்ளோசிங் எண்ட் ஆஃப் 2026 மற்றும் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். அலையுங்கள் லட்சங்கந்தசாமி. 416-888-8044. நாங்கள் மீளவும் மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கேஜ் சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கியிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம். 416-298-2777. 416-298-2777.

0: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: டொரண்டோவின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் நேரடி கண்காணிப்புகள் மற்றும் உடனடி அறிவிப்புகளை விரிவுபடுத்துவதாக டிடிசி தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தில் நிலவும் பாதுகாப்பு கரிசனைகளை அடையாளப்படுத்தும் வகையிலும் சமூக விரோத செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கிலும் இவ்விரிவாக்கம் இடம்பெறுகின்றது. கெனடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி 2.25% வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரான் போர் ஆகியவை காரணமாக கெனடிய பொருளாதாரம் மென்மையாக உள்ளதுடன் பணவீக்கம் அதிகரித்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. வட்டி வீதத்தை தொடர்ந்து 5வது தடவையாக மாற்றமின்றி பேணுகின்ற கெனடிய மத்திய வங்கியின் தீர்மானம் ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்களால் எதிர்பார்க்கப்பட்டதாகும். தமிழ் திரையுலகின் மிக முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான இயக்குனர் இமயம் பாரதி ராஜா தனது 84வது வயதில் உடல்நலக் குறைவால் மறைந்தார். 1941 தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் அல்லிநகரத்தில் அவர் பிறந்தார். பாரதிராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதினிலே 1977 வெளிவந்து பாரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் புகழுடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அடங்கலான பலரும் நேரில் சென்று அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த நீதிமன்ற விசாரணைகளில் போராட்டம் எனும் பெயரில் ஒரு தரப்பினர் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்களையும் உதவியவர்களையும் பாதுகாக்க இவர்கள் முயற்சிப்பதாகவும் அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்க பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி ஜூன் 20 மாலை 4 முதல் கர்நாடக இசை, மாலை 5 முதல் சினிமா இசை நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479 7071.
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், Millennial Mortgage Experts Inc. 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
3: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
4: ஸ்காபரோவில்
5: அகரம் சில்க்,
4: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்,
5: பிரைடல் சாரீஸ் லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
4: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
5: அகரம் சில்க், மார்னிங் சைட் அண்ட் 401
4: வால்மார்ட் பிளாசாவில், 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
5: அகரம், பட்டுக்களின் சிகரம்.
6: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள், 6477665189, 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477665189.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7 East FM.ca.

நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் தருகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கே சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள், கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மாக்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:49 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இத்தோடு இன்றைய திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் உங்களை சந்திக்கும். இளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Lights, Coolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன.
2: 16 பேரிடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 Simcoe Street North-ல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899
3: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள். அமெரிக்க சுற்றுலா 27th வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா, நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள், குரோவ் சிட்டி ஷாப்பிங் ஜூலை 9, 10, 11, 12 மற்றும் ஜூலை 23, 24, 25, 26 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. ஜூலை 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா, ஆகஸ்ட் 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 திகதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
8: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
5: கார தூக்குறாங்களப்பா, கார தூக்குறாங்கள்.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலையே விடுங்கோ, மனு அண்ணன்ட்ட போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
2: மனு, தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 647-980-4779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 647-980-4779.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஜூன் மாதம் 10 புதன்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களினாலும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 4165544 0 4 0 4 0 4 0 4 0.
0: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது யார் என்று பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் சந்துரு, எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க நீங்க?
2: கணக்க பேசணும் உங்களுக்கு, பேச போது பிள்ளைகள் டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க, அதுதான் ஆசை சார்.
0: அதனால பேசுறேன். பாட்டு
2: கேஸ் பாரு.
0: என்ன பாட்டு சொல்லுங்க?
2: கும்மி பாட்டு படத்துல இருந்த ஆசை மச்சான்.
0: சரி சரி, பாட்டு உங்களுக்கு அண்டி வருது, கேட்கலாம் சந்துரு.
2: நன்றி, இதுவரைக்கும்
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அழைத்த பாடல்களை கேட்கலாம். 416-554-4040 416-554-4040.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 5 மணி 7 நிமிடம். இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
0: நல்லா சும்மா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க டோம்லி சந்திரன்?
2: ஓ நலமா மாட்சியா இருக்கோம். நன்றி நன்றி. இன்றைய தினம் நமது இயக்குனர் பாரதி ராஜாவின் ஆத்மா சாந்தியிலே பிரார்த்தித்து கொண்டு அவருடைய படத்திலிருந்து ஒரு பாடலுக்கு போவோம். உண்மையிலே அருமையான ஒரு நிறைய படங்களை தந்த ஒரு
0: மிகச்சிறந்த ஒரு இயக்குனர், மறக்க முடியாத ஒரு கலைஞர். அவருக்காண்டி நாங்கள் பாட்டு கேட்கலாம். நன்றி இணைந்து உண்மைக்கு டோம்லி சந்திரன்.
2: நன்றி சந்தர்ப்பத்துக்கு நன்றி. இதுவருக்கு நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வெளியில் 28 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவது, 37 டிகிரி செல்சியஸ். நாளைய தினம் வியாழக்கிழமை 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் உணரப்படுவது, 38 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-44-40-40.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழு கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 5:11. இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
0: எப்படி இருக்கிறீங்க ராஜ்? நல்ல சோமா இருக்கின்றோம். வழியில் நிற்கிறீங்க போல. சரி சரி சரி, என்ன பாட்டு கேட்கலாம் உண்டகி?
1: நன்றி, வணக்கம்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசம் 7 கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 5:12.

0: எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்டர் ஃபம்.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998. 6478334998.
4: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin Talamil Yengum. Focus Education Services Ippodhu Pudhidhaga Iniyum Junior Kindergarten Mudal Grade 8 Variyana Manavargalukku Oru Maadha Ilavasa Vaguppai Valingukindrargal. June Mudal August Varai Indha Ilavasa Vaguppil English, French, Math Aagiya Paadangalai Kattukolla Mudiyum. Alaiyungal 647-534-4509. 647-534-4509. Morning Siren Shepherd Sandipal. Focus Educational Services.
5: பாட்டுக்கொரு பண்பலை East FM 102.7.
6: நேரம் 5:19 ஆக இருக்கின்றது. East FM இல் கோபி டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
7: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
8: வணக்கம்
7: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
8: நான் தாசன் கதைக்கிறேன்.
6: எப்படி இருக்கிறீங்க தாசன்?
8: சும்மா இருக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும்?
6: நல்ல சும்மா இருக்கின்றோம் தாசன். எப்படி போகுது ஈவினிங் எல்லாம்? வீட்டு நோக்கிய பயணம் நடந்து கொண்டிருக்கு. வீட்டை போயிட்டு என்ன செய்ய
8: போறீங்க? வெளியில போறானே.
6: அப்படி ஒரு பிளான் இருக்குது. அப்ப சரி சரி சரி, சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
8: உள்ள தெளிதாபுரத்துல இருந்து ஐ லவ் யூ, லவ் யூ சொன்னால அந்த பாட்டு
7: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி தாசன், வணக்கம்.
8: நன்றி நன்றி
7: நன்றி.
6: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் 416-554-4040.

0: நேரம் 5:24 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
0: மலை வணக்கம் உடுப்புட்டியூர் ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: ஒரு குடும்பத்தனமான பாட்டு, முதல்ல முழுக்க கேட்டமா இருக்கு. இருந்தாலும் குடும்ப சீக்கிரம் எல்லாருக்காகவும் கைக்க வச்சுட்டு எல்லாரும் சும்மா இருங்கும் ஒரு பாட்டு.
0: எப்படி அப்படி இருந்தீங்கன்னா வேலையை அனுப்பிடுவாங்க, வேலையை செய்யுங்க ஃபர்ஸ்டா. நன்றி நன்றி. இணைந்து ராஜா, நல்ல பாடல், எல்லாரும்
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ள போகின்றோம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் சேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள், உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜ் பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக் கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக் கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777

0: செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சார்ஜ் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 4156906 9086 56 56.
2: East FM Tamil Seedigal.
3: கனேடிய பொருளாதாரம் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் நிலையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை மத்திய வங்கியின் ஆளுநர் மறுத்துள்ளார். நிகர அளவில் கனேடிய பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை என்ற போதிலும் வீழ்ச்சியடையவும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர், எனவே இதனை ஒரு மந்தநிலை என குறிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார்.
4: ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்ட் கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டத்தில் பங்கேற்கவே அவர் செல்லவிருந்த போதிலும் அக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. எனினும் திட்டமிட்டபடி வாஷிங்டன் சென்ற ஒன்டாரியோ முதல்வர் ஏராளம் கலந்துரையாடல்களை நிகழ்த்தவுள்ளதாக கூறியிருந்தார். இந்த நிலையில் அவரது பயணம் பயனற்றதாகவே இருந்ததென மாகாண எதிர்க்கட்சியான NDP விமர்சித்துள்ளது.
3: தமிழ்நாட்டில் புதிய அரசின் ஆட்சியில் மின் தடைகள் முக்கிய சவாலாக நீடிக்கும் நிலையில் மின் தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையிலும் கண்காணிப்பு ரோந்து பணிகளுக்காகவும் 10 விசேட கண்காணிப்பு குழுக்களையும் 125 வாகனங்களை கொண்ட சிறப்பு தொழில்நுட்ப அணியையும் அமைச்சர் நிர்மல்குமார் ஆரம்பித்து வைத்துள்ளார். போதுமான மின் உற்பத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், சில இடங்களில் பழுதடைந்த மின்கம்பிகள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளாலும் பல்வேறு பகுதிகளில் சமூக விரோதிகளால் திட்டமிடப்பட்ட வகையிலும் மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார்.
4: இலங்கையின் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழரசுக் கட்சியால் சபையில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான உறுதிப்பாட்டை அரசு வெளிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள்.
4: 5:34 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் கோஃபி டபுள் டபுள்.
3: அடுத்த நேரங்களோடு இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம். வணக்கம் ரிஷி. லாவண்யா, எப்படி இருக்கீங்க?
3: நல்ல சும்மா இருக்கின்றோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க கரண்?
4: சொல்லுங்க கரண், என்ன பாட்டு கேட்கலாம்?
6: இந்த பாடல் தமிழ் சிலம்பரத்துல இருந்து ஆசை கேட்பதற்காக அந்த பாட்டு.
3: சரி,
6: பாரதராயா அன்னையவாக.
3: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பாட்டு உங்களுக்கு காண்டி வெயிட் பண்ணுது. வேலை நடக்குது போல கரண். அப்படியா?
6: இல்ல, முடிஞ்சு
3: இன்னைக்கு முடிஞ்சு விழிக்கட்டா ஜெளியா. சரி சரி,
6: நன்றி
4: நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஈஸ்ட் FM 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கின்றது.
4: 4165544400 4165444400.

0: நேரம் 5:40 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், நான் திலேவதி அமுதராஜா பேசுறேன். வணக்கம் மாலி, வணக்கம் உங்களுக்கு இருவருக்கும்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களான்னு?
1: நாங்களும் நல்ல சோமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: நான் இன்னைக்கு இந்த ஈஸ்ட் எஃப்எம் வானொலி மூலம் கொண்டு வரும் டைரக்டர் இசையமைப்பாளர் பாடகர் நேதர்களோடும் இந்த மறைந்த பாரதி ராஜா அவர்களை முன்னிட்டு வேதம் புதியுற படத்துல புத்தம் புதிய ஓலைவர் என்ற பாடலை கேட்டுக்கொண்டு இந்த இவ்வளவு வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி, வணக்கம் இருவருக்கும்.
0: நன்றி, நன்றி உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. நன்றி இணைந்து கொண்டமைக்கு. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 416-554-4040.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரை எலக்ட்ரிசிட்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புத்தம்புதிய டிட்டாச் வீடு ஒன்றினை 927,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் $927,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 936,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் 953,000, வாக் அவுட் பேஸ்மெண்ட் அண்ட் செப்பரேட் என்ட்ரன்ஸ் இன்க்ளூடட். டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 983,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் $1,066,000, 2700 ஸ்கொயர் ஃபீட் $1,119,000, வாக் அவுட் பேஸ்மெண்ட் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபினிஷ் பேஸ்மெண்ட் ரவீன் லாட் ஆகியவற்றுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9-foot சீலிங் ஓக் ஸ்டேர் கேஸ். க்ளோசிங் எண்ட் ஆஃப் 2026 மற்றும் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044 416-888-8044

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் East FM. Log on to eastfm.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றைய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ்,
2: கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். ஆமெட் தம்சீன், 437-860-7002, 437-860-7002.
3: தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே முகவரி, 1317 டவுன் மில்ஸ் ரோட். தம்பி பிரபா, கடந்த 25 ஆண்டுகளாக ஒரே வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம், 416-645-3027. பிசினஸ் டாக்ஸ், பிசினஸ் HST பிரச்சனைகள், கார்பரேட் டாக்ஸ், ஆடிட் போன்றவற்றிற்கும், அத்தோடு உங்கள் நிறுவன பேரோல் டாக்ஸ் விடயங்களுக்கும் உதவி செய்ய தம்பி பிரபாவின் டீம் மெம்பர்ஸ் காத்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப் வாயிலாகவும் அழையுங்கள். 416-645-3027. நம்பி வாங்க தம்பி பிரபாவிடம். திரும்பி சந்தோஷமாய் போங்க. 416-645-3027. தம்பி பிரபா.
4: லட்டிகா புரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் ஜூன் 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அழையுங்கள். 6479 2 2 6 4 7 5 4 9 0 0 5 9.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6 4 7 2 6 8 2 7 1 0 6 4 7 2 6 8 2 7 1 0.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM 102.7.
6: 5:49 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி. 7:30 வரை இணைந்து கொள்ளலாம். 416-5544-4400.
1: அடுத்த நேயரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
7: நலம் நலமறியாவல். நீங்கள், நான் இங்கு சுகமே, நீங்கள் அங்கு சுகமா?
1: நாங்களும் இங்கு சுகமே. யார் பேசுறீங்க?
7: பார்த்திவன் கதைக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகம் பார்த்திவன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
7: நான் நல்ல சந்தோஷமாக மாலை நேரத்தை வேலை முடிந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: சரி, நல்ல விஷயம். நல்ல மாதிரி தான் இருக்கு மாலை, பரவாயில்ல.
6: என்ன பாட்டு கேட்கலாம் பார்த்திபன்?
7: தேனி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த இயக்குனர் எம்ஏஎம் பாரதி ராஜா வெற்ற படைப்பான வேதம் புதிலிருந்து கண்ணுக்குள் நூறு இல்லவா இது ஒரு கனவாண்டு அவற்றை நினைவாக கேட்கிறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, இயக்குனர் இமயத்தின் நினைவாக அந்த பாட்டு வருது கேட்கலாம். நன்றி பார்த்திபன்.
6: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 5:55 மிஸ்டர் எஃப்எம்எல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: நல்ல சும்மா இருக்கிறோம். யார் கதைக்கிறீங்க?
2: ஸ்ரீ.
0: எப்படி இருக்கிறீங்க ஸ்ரீ? நீங்க
2: என்ன
0: பாட்டு கேக்க போறீங்க ஸ்ரீ? பாத்தீங்களா, காருக்கு உங்களை தனியே விட்ட பிரச்சனையா போயிட்டு பாட்டு வருது கேக்கலாம். நன்றி.
2: நன்றி வணக்கம்.
0: இருக்கிற வகைகள்ல ஸ்ரீ பத்த வச்சுட்டு வர போறேன். ஸ்ரீக்கு வர நாங்க பத்த வச்சிருக்கோம், பாப்பா நடக்காது. கோஃபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 4165 4440 பாடலுக்கு முன்னதாக மோகே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டின் மோட்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோட்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோகேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோட்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோட்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோட்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகிறார். தற்போது உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

0: நேரம் 6:03 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் டபுள் உங்கள் தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்,
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: சிகரம் பாரதி ராயாக்கு அவற்ற படத்துல இருந்து பாடல் வந்தது, கர்த்தமா படத்துல இருந்து காடு கொட்ட காடு அந்த பாட்டுல கேட்போம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, இயக்குனர் இமயம் அவருடைய நினைவாக அந்த பாட்டு வருது, உங்களுக்கு அண்டி கேட்கலாம். நன்றி இணைந்து உண்டமைக்கு தேவகுமார்.
1: நன்றி,
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் குறைவடைய இருக்கின்றது. இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 3% வாகன எரிபொருள் விலை குறைவடைய இருக்கின்றது.
1: வெளியில் 28°C உணரப்படுவது, 37°C. நாளைய தினம் வியாழக்கிழமை 29°C ஆகவும் உணரப்படுவது, 38°C ஆக இருக்கும்.
0: கோபி டபுள் டபுளில் நீங்களும் 7 மணி வரை அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040.

0: நேரம் 6:09 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் ஸ்காப்ரோ நவா கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க ஸ்காப்ரோ நவா?
2: ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்களும் ரெண்டு பேரும் நல்ல சந்தோஷமா இருக்கோம். நன்றி ஸ்காப்ரோ நவா, என்ன செய்து கொண்டிருக்கீங்க?
2: நான் இப்போ புடிஞ்சு வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறேன்.
0: சரி சரி,
1: என்ன பாட்டு கேட்கலாம்?
2: நாடோடி சந்தல் படத்தில் இருந்து மணியே மணியே மணிக்குயிலே.
0: ஆமா ஆமா,
2: இந்த பாட்டு மறைந்த இயக்குனர் இனியம் பாரதி ராஜாவின் ஞாபகமாகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாகவும்,
0: கண்டிப்பா
2: அவருடைய அவருடைய நெருங்கிய நண்பரான மெல்லிசை மன்னர் இளையராஜா பாடின பாட்டு.
0: ஆமா, இளையராஜா சீரியல் வந்த பாட்டு உங்களுக்காண்டி வருது, கேட்கலாம். ஆமா ஆமா ஆமா, ஆரம்பத்தில் ஒரு வந்து வரும் பிரமனோ பாடியிருப்பார். ஆமா,
1: நன்றி
0: நன்றி நன்றி, இணைந்த உண்டமைக்கு
2: நன்றி நன்றி நன்றி
1: நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது 416-554-4040.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center. எப்பவுமே ஒரு படி மேல.
4: 16 வருடங்களாக ஸ்கார்பரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899. 6472935899.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
5: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், Unit 67, Markham.
5: 416-461-6401.
6: பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
8: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idiyal. Ilavasa aalosnegalukku 416-299-1020.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
10: நேரம் 6:19 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
11: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் லாவணியா. வணக்கம் ரிஷி, எப்படி இருக்கிறீங்கள்?
10: நல்ல சுகம் இந்திரன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
12: மேற்கில இருந்து சூரியன் என்ன பாக்குறபடியா நல்லா இருக்குது.
10: அதே கிழக்குல இருந்து பார்த்தா என்ன நடந்திருக்கும்?
12: வணக்கம். நன்றி,
10: இருவருக்கும் மாலை வணக்கம். நன்றி, இணைந்து கொண்டமைக்கு 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 6:20, இது கோஃபி டபுள் டபுள்.

0: நேரம் 6:24 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் லாவண்யா. ரிஷி இருவருக்கும் நான் ஸ்காப்ரோ ரஞ்சினி அழைக்கிறேன். நீங்க நிலமா?
0: நிலசமா இருக்கின்றோம் ஸ்காப்ரோ ரஞ்சினி. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நிலமா
0: இருக்கிறேன். இங்கே பக்கம் எல்லாம் இப்ப ஆளை காணே கிடைக்குது இல்லையே? என்ன பாட்டு கேக்கலாம்?
2: எனக்கு பாரதி ராஜா நினைவாக ஒரு பாடலை சொட்ட சட்டமான
0: சரி உங்களுக்காண்டி தாஜ்மஹால் படப்பாடு வருது எல்லாரும் கேட்கலாம். நன்றி இணைந்து உண்டமைக்கு ஸ்காப்ரோ ரஞ்சினி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோட்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோட்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோட்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோட்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோட்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபாலசிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி வீதத்தில் வங்கியில் உங்களுடைய மோட்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோட்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோட்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 அல்லது மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோட்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோட்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபாலசிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோட்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபாலசிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோட்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோட்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் அப் டு $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபாலசிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோட்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபாலசிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: your favorite music. On your favorite station. 102.7. It's East FM.
1: East FM. Tamer. Seydiher.
2: டொரண்டோவின் பொது போக்குவரத்து வலையமைப்பில் நேரடி கண்காணிப்புகள் மற்றும் உடனடி அறிவிப்புகளை விரிவுபடுத்துவதாக டிடிசி தெரிவித்துள்ளது. பொது போக்குவரத்தில் நிலவும் பாதுகாப்பு கரிசனையை அடையாளப்படுத்தும் வகையிலும் சமூக விரோத செயல்பாடுகளை தடுக்கும் நோக்கிலும் இவ்விரிவாக்கம் இடம்பெறுகின்றது.
3: கனேடிய மத்திய வங்கி தனது கொள்கை வட்டி வீதத்தை மாற்றமின்றி 2.25% வைத்திருப்பதாக அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வர்த்தக கொள்கைகள் மற்றும் ஈரான் போர் ஆகியவை காரணமாக கனேடிய பொருளாதாரம் மென்மையாக உள்ளதுடன் பணவீக்கம் அதிகரித்துள்ளதையும் அது சுட்டிக்காட்டியுள்ளது. வட்டி வீதத்தை தொடர்ந்து 5வது தடவையாக மாற்றமின்றி பேணுகின்ற கனேடிய மத்திய வங்கியின் தீர்மானம் ஏற்கனவே பொருளாதார வல்லுநர்களால் எதிர்பார்க்கப்பட்டதாகும்.
2: தமிழ் திரையுலகின் மிக முக்கிய படைப்பாளிகளில் ஒருவரான இயக்குநர் இமயம் பாரதிராஜா தனது 84வது வயதில் உடல்நலக் குறைவால் மறைந்தார். 1941 தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் அவர் பிறந்தார். பாரதிராஜாவின் முதல் திரைப்படமான 16 வயதிலே 1977 வெளிவந்து பாரிய வரவேற்பை பெற்றிருந்தது. இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் புகழ் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய், திமுக தலைவர் மு க ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் அடங்கலான பலரும் நேரில் சென்று அஞ்சலிகளை செலுத்தியுள்ளனர்.
3: இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த நீதிமன்ற விசாரணைகளில் போராட்டம் எனும் பெயரில் ஒரு தரப்பினர் இடையூறுகளை ஏற்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தி அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தாக்குதலுக்கு காரணமானவர்களையும் உதவியவர்களையும் பாதுகாக்க இவர்கள் முயற்சிப்பதாகவும் அரசாங்கம் விசனம் வெளியிட்டுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். இதமான மாலை பொழுதில் உங்கள் தெரிவில் இனிமையான பாடல்கள்.
4: மியூசிக்னா என்ன?
5: மியூசிக்னா இசை.
4: இசைனா
5: இசைனா அங்க கொஞ்சம் இசை.
4: இசை எங்க இருந்து வருது தெரியுமா?
5: என்ன சார் இது கூட தெரியாது.
1: இது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோபி டபுள் டபுள்.
3: 6:35 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம். நான் நீங்க ரிஷி காசிநாதன் அங்க இருக்கிறேன்.
2: வணக்கம் காசிநாதன், எப்படி இருக்கிறீங்க?
3: சொல்லுங்க என்ன பாட்டு கேட்கலாம்.
6: முதலாவது எங்கட பாரதி ராஜா அண்ணன் மறைவுக்கு இரங்கலை சொல்லி கொண்டு பாட்டு கேட்போம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
6: கிராமத்து மக்களுக்கும் வலிமை இருக்கொண்டு சிரட்டி காட்டி விட்டேன்.
2: ஆமா ஆமா, நிச்சயம் நிச்சயம். என்ன பாட்டு கேட்க போறீங்க இன்றைக்கு காசிநாதன்?
6: அவன் பெண்களையே பெண்களையே அந்த சந்திக்கவளை படம்.
3: எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி காசிநாதன், வணக்கம்.
2: நன்றி நன்றி. இணைந்தோண்டமைக்கு 7 வரை கோபி டபுள் டபுள் நேர்களின் தெருவில் பாடல்களோடு ஒலிக்க இருக்கின்றது.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை east fm 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். east fm 102.7@gmail.com.
2: Ajax Nissan and Infiniti இல் சர்விங்ஸ் ஈவென்ட். 2026 Nissan Rogue SUV களையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicks-உம் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infiniti QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
3: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323
4: ஹை ஃபை பார்பர் ஷாப். சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 4372431719 4372431719.
5: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷி ஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூரிங் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV, tour in Toronto, exclusive radio partner, East FM 102.7.
6: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி கார்.
7: என்னது?
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
9: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
8: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் கில் விஜயா ஜுவல்லரி,
9: 416-900-4599.
10: 7 நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
11: 6:44 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர். வணக்கம்.
12: வணக்கம்.
13: வணக்கம். யார் பேசுறீங்க?
12: என் பேர் மதன்.
13: எப்படி இருக்கீங்க மதன்?
12: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
11: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க மதன்?
12: எனக்கு
13: பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது 6:45.

0: நேரம் 6:50 இஸ்டெஃப்எம் 102.7 கோபி டபுள் கண்டுகொண்டிருக்கிறீர்கள்.
1: புதிய வீடுகளை வாங்கும் அனைவருக்கும் $130,000 வரை எலக்ட்ரிசிட்டி ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இதனை சாதகமாக பயன்படுத்தி பிக்கரிங்கில் புதுமுதிய டிட்டாச் வீடு ஒன்றினை 927,000 சொந்தமாக்கும் வாய்ப்பை வழங்குகின்றார் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044. சிங்கிள் கராஜ் டிட்டாச் வீடுகள் 1800 ஸ்கொயர் ஃபீட் 927,000, 1900 ஸ்கொயர் ஃபீட் 936,000, 2000 ஸ்கொயர் ஃபீட் 953,000, ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட் அண்ட் செப்பரேட் என்ட்ரன்ஸ் இன்க்ளூடட். டபுள் கராஜ் டிட்டாச் வீடுகள் 2100 ஸ்கொயர் ஃபீட் 983,000, 2500 ஸ்கொயர் ஃபீட் 1,000,000 அண்ட் 66,000, 2700 ஸ்கொயர் ஃபீட் 1,119,000, ஒர்க் அவுட் பேஸ்மெண்ட் செப்பரேட் பேஸ்மெண்ட் என்ட்ரன்ஸ் ஃபினிஷ்ட் பேஸ்மெண்ட் ரவீன் லாட் ஆகியவற்றுக்கான ஆப்ஷன்ஸ் உள்ளது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் 9 ஃபுட் சீலிங் ஓக் ஸ்டேர் கேஸ். க்ளோசிங் எண்ட் ஆஃப் 2026 மற்றும் 2027 ஃப்ரீ அசைன்மெண்ட். அழையுங்கள் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044.
0: நாங்கள் மீளவும் மோர்கே சொல்யூஷன்ஸ் வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ள போன்றோம். உங்களுடைய வீட்டின் மோர்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோர்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கையை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் மூலமாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோர்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோர்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோர்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். 416-298-2777, 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நேரம் 6:54 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோடு இன்றைய கோபி டபுள் டபுளையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம்.
1: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்ம ஒருவின் இங்கே தொகுத்து வழங்குவதற்கு ஜீவரஞ்சன் மற்றும் நிபாஜினி விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில் அலங்கார திருவிழா 2026 ஜூன் 15 தேதி முதல் ஜூலை 3 தேதி வரை நடைபெற திருவருள் கூடியுள்ளது. ஜூன் 27 சனிக்கிழமை சப்பரம், ஜூன் 28 ஞாயிறு காலை தேர் திருவிழா, ஜூன் 29 திங்கள் காலை தீர்த்தம், ஜூலை 3 வெள்ளி தெப்ப திருவிழா மற்றும் வைரவர் மடை. அடியார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். கனடா நயினாதீவு நாகம்மாள் கோவில், 5664 எல்ஜின் மில்ஸ் ரோட், மாக்கம், 416-293-4000.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிதே. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
4: உங்கள் சகல விதமான மோட்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
5: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோட்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோட்கேஜ் பெற முடியும்.
4: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
5: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651, 416-457-0651. Conditions apply.
6: Camsonics Security Camera. இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் பிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748. Camsonics.com.
7: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில், ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட். இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில், யெலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
8: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசன்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ், குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதி உதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-106. Riverdale Pound Brokers, நம்பிக்கைக்கும் நிதி உதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
9: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 4167561206.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்

0: 4165581.
1: சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் ஃபர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 4 1 6 6 6 6 7 7 7 0. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்துல நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தினா மட்டும் உங்களுக்கு எல்லாம் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர் சென்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க. இருக்கவே இருக்கு, கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டுமில்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவணியா. நேர்கள் அனைவருக்கும் நீ மாலை வணக்கம். மாலை வணக்கம் நிபாஜினி.
5: மாலை வணக்கம் ஜீவரஞ்சன், எப்படி இருக்கீங்க?
4: நல்ல சோமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சோமா
4: இருக்கேன். பரவாயில்ல, ரெண்டு நாளைக்கு போல அந்த மலையை கண்டே கொண்டிருக்கீங்க.
5: வருமா வராதா அந்த மாதிரி இருக்குது.
4: ஆனா இரவு வந்து போயிட்டுது.
5: இரவு வந்து போயிருக்கு, இன்றைக்கு இரவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
4: வந்தவே திரும்பியும் பெறுவாருன்ற நம்பிக்கையோட நாங்களும் தொடர்ந்து 2 மணி நேரம் இணைந்து கொள்ள போகிறோம். FM 102.2 ஊடகம் EastFM.co இணைந்து கொள்ளலாம். Facebook, Instagram, TikTokல் EastFM தமிழ், YouTubeல் EastFM 102.7.
5: உங்கள் மொபைலிலும் கூட ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை டவுன்லோட் செய்வதனூடாக நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். அலுவலக தொடர்பு இலக்கம் 416-8241212 மற்றும் eastfm102.7@gmail.com எனும் மின்னஞ்சல் ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும்.
4: வெளியே 28 டிகிரி செல்சியஸ்.
5: வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு முதல் 3% குறைவடைய போகின்றது.
4: இன்னும் பழமையான நிகழ்ச்சியில் தாங்கி வர காத்திருக்கிறது நம்ம ஒரு ஈவினிங் பாடலை தொடர்ந்து தங்க தமிழ் வார்த்தை, அதனை தொடர்ந்து நல்லதாக 4 விஷயத்தோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். 7:30 செய்திகள், செய்திகளை தொடர்ந்து முதன்மை 3:00 to 8:00 வரையும் நாங்கள் இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
5: 8 மணிக்கு நேர்களை சந்திக்கும் நேரமாக இருக்கப் போகிறது. இன்றும் யார் அந்த பிரபலம் போட்டி நிகழ்ச்சியோடாக நேர்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். 8:30 செய்திகளையும் கேட்கலாம். வழமை போலவே இன்றைக்கும் நல்ல பாடல்களோடையும் நீங்கள் இணைந்திருக்க முடியும்.
4: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதல் பாடல் இது.

0: இந்த பாடல் ஒளி தோந்தி நேரம் 7:11 எஃப்எம் 102.7 ஊடகம் ஈஸ்ட் எஃப்எம் .சி ஊடகம் இணைந்திருக்கிறீர்கள். இந்த பொழுதில் நாங்கள் தங்க தமிழ் வார்த்தையோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம்.
1: இன்று எடுத்து வந்த அந்த வார்த்தை செவ்வி என்பது. இது ஒரு மிகவும் அழகான ஒரு பல பொருட்கள் கொண்ட ஒரு பொருட்கள் கொண்ட பழைய தமிழ் சொல்லாக இருக்கிறது. சூழலை பொறுத்தும் இதற்கு பல அர்த்தங்களும் இருக்கின்றன.
0: அழகு, பொலிவு, ஒருவரின் தோற்ற அழகு அல்லது கவர்ச்சியை குறிக்கும் சொல் என்றும் சொல்லப்படுகிறது.
1: சங்க இலக்கியங்களில் இது பெரும்பாலும் நயம், அழகு, தகுதி பொருள் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் பிற்கால பயன்பாட்டில் இதற்கான பொருள் வந்து நேர்காணல், அதாவது சந்திப்பு, இன்டர்வியூ என்பதற்கு நாங்கள் செவ்வி என்ற வார்த்தையை பயன்படுத்தினோம்.
0: இதனுடைய தங்கத்தமிழ் வார்த்தையை நாங்கள் நினைத்திருந்தோம். 11:11 நிமிடம்

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street North இல் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக் ஹில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307, 647-478-0144.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பற் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பற் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 ராதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: Your favorite music on your favorite station. 102.7
8: East FM.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்டெஃபன் தமிழ் 102.7 ஊடாக அணிந்திருக்கிறது. இந்த வழியில் நாங்கள் நல்லதாய் நாலு விஷயத்தோடு வந்து கொள்ள போகின்றோம்.
1: நீங்கள் தேடும் மாற்றமாக முதலில் நீங்களே மாற வேண்டும் என்பதை தான் நாங்கள் சொல்ல வரோம். வாழ்க்கையில் மாற வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எளிதாக இருக்கலாம்.
0: உண்மையான மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்குகிறது. நம் எண்ணங்கள், பழக்கங்கள், செயல்களில் சிறிய மாற்றங்களை ஏற்படுத்தினால் என்ன நடக்கும்?
1: வாழ்க்கையும் அதற்கேற்ப அந்த எண்ணங்களுக்கேற்ப மாறும் என்பதுதான் நாங்களும் சொல்ல வரோம்.
0: நல்லதாய் நாலு விஷயத்தை நாங்கள் நினைத்திருந்தோம். இந்த பொழுது நாங்கள் மோக்கே சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களும் பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: எங்களுடைய மக்கள் மத்தியில் மிக நீண்ட காலமாக மோக்கே சார்ந்த சேவைகளை சிறப்பாகவும் நம்பிக்கையுடனும் செய்து தருகின்ற ஒருவராக மோக்கே சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் திகழ்ந்து வருகின்றார். 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்சியல் மோர்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவராகவும் அவர் நீடித்து வருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் மற்றும் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் பிரதான வங்கிகளிடமிருந்தோ அல்லது பிரைவேட் நிதி நிறுவனங்களிடமிருந்தோ ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ் தேவைகளை நிறைவேற்றி தருகின்றார். 24 மணி நேரத்தில் அப்ரூவலையும் கிருபா தனபால சிங்கம் பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜினை நீங்கள் இப்பொழுது ஒரு பிரைவேட்டிடம் வைத்திருப்பீர்கள் அல்லது பி லெண்டரிடம் வைத்திருப்பீர்கள். உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருப்பீர்கள். அவ்வாறு இருந்தால் அதனை ரீஃபைனான்சிங் செய்து குறைவான வட்டி விதத்தில் வங்கியில் உங்களுடைய மோர்கேஜினை பெற்றுத் தருகின்றார். உங்களுடைய வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைந்த மாதாந்த கட்டுப்பாட்டில் செய்து உங்களுடைய கடனை இலகுவாக அடைக்கக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். 416-298-2777 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca. நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டுக்கான செகண்ட் மோர்கேஜை பெறுகின்ற பொழுது நீங்கள் $50,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே. $100,000 ஹோம் எக்யூரிட்டியாக பெற்றுக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த கட்டணம் $750 மாத்திரமே. நீங்கள் 1 வருடத்திலிருந்து 3 வருடத்துக்கு செகண்ட் மோர்கேஜினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் ரினியூவல் செலுத்தாமல் அந்த பணத்தினையும் நீங்கள் சேமித்துக் கொள்ளலாம். அதுவேளையில் உங்கள் கடனை எப்போது வேண்டுமானாலும் பெனால்டி இல்லாமல் திருப்பி செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்கள் மாதாந்த கட்டுப்பணத்தில் நீங்கள் வாங்கிய கடனுக்கான வட்டியினை செலுத்தலாம் அல்லது வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ள முடியும். உங்களுக்கான செகண்ட் மோர்கேஜுக்குரிய அப்ரூவலை 24 மணி நேரத்தில் எடுத்து தந்து உங்களுக்கான நிதியினை 72 மணி நேரத்தில் பெற்றும் தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். உங்களுக்கு அவசரமாக நிதி தேவைகள் ஏற்படுகின்றது, ஆனால் உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் வங்கி ஒன்றில் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வைத்திருக்கின்றீர்கள், அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு மோர்கேஜினை பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் up to $400,000 வரையில் ஹோம் ஈக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்று உங்களுடைய அவசர நிதி தேவைகளுக்கு கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள், கடன் நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம் 416-298-2777 416-298-2777.

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கெனேடிய பொருளாதாரம் மந்தநிலை ஒன்றுக்கு பொருந்தும் வகையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை மத்திய வங்கியின் ஆளுநர் மறுத்துள்ளார். நிகர அளவில் கெனடிய பொருளாதாரம் வளர்ச்சியடையவில்லை என்ற போதிலும் வீழ்ச்சியடையவும் இல்லை என சுட்டிக்காட்டிய அவர், எனவே இதனை ஒரு மந்தநிலை என குறிப்பிட முடியாது என தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோ முதல்வர் டாக் ஃபோர்டு கடந்த 2 நாட்களாக அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் பல்வேறு சந்திப்புகளை நிகழ்த்தியுள்ளார். அமெரிக்க வர்த்தக சம்மேளனத்தின் கூட்டத்தில் பங்கேற்கவே அவர் செல்லவிருந்த போதிலும் கூட்டம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் திட்டமிட்டபடி வாஷிங்டன் சென்ற ஒன்டாரியோ முதல்வர் ஏராளம் கலந்துரையாடல்களை நிகழ்த்த உள்ளதாக கூறியிருந்தார். எனினும் அவரது பயணம் பயனற்றதாகவே இருந்ததென மாகாண எதிர்க்கட்சியான NDP விமர்சித்துள்ளது. தமிழ்நாட்டில் புதிய அரசின் ஆட்சியில் மின் தடைகள் முக்கிய சவாலாக நீடிக்கும் நிலையில் மின் தடைகளை விரைந்து சீர் செய்யும் வகையிலும் கண்காணிப்பு ரோந்து பணிகளுக்காகவும் 10 விசேட கண்காணிப்பு குழுக்களையும் 125 வாகனங்களை கொண்ட சிறப்பு தொழில்நுட்ப அணியையும் அமைச்சர் நிர்மல்குமார் ஆரம்பித்து வைத்துள்ளார். போதுமான மின் உற்பத்தி உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், சில இடங்களில் பழுதடைந்த மின் கம்பிகள் மற்றும் தொழில்நுட்ப பிரச்சினைகளாலும் பல்வேறு பகுதிகளில் சமூக விரோதிகளால் திட்டமிட்ட வகையிலும் மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறியுள்ளார். இலங்கையின் பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக நீக்கும் நடவடிக்கைகளை உடனடியாக அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழரசுக் கட்சியால் சபையில் தனிநபர் பிரேரணை கொண்டுவரப்பட்டுள்ளது. இதற்கான உறுதிப்பாட்டை அரசு வெளிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது.
0: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் எஸ்யூவியை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR-களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன்
1: நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்கார்போரோ 416-841-5301.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
3: விவாகா டொரண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க. விவாகா டொரண்டோ எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன், பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல. கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொரண்டோ. மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொரண்டோ. அழகோ அழகு. 6477873784.
4: மனோஸ்வர்ணயா மியூசிக்கல் அகாடமி தனது 20வது வருடத்தை கொண்டாட இசை முதுகலை மாமணி மனோராணி துஷித்தரன், மகள் ருதுநயா துஷித்தரன் ஆகியோரின் மாணவர்கள் புகழ்பெற்ற சூப்பர் சிங்கர் பாடகர் மூக்குத்தி முருகனுடன் இணைந்து வழங்கும் ஆரவாரமான இசை நிகழ்ச்சி June 20 மாலை 4 மணி முதல் கர்நாடக இசை, மாலை 5 மணி முதல் சினிமா இசை. நடைபெறும் இடம் தமிழிசை கலாமன்ற அரங்கம். இசை வழங்குவோர் 7 நோட்ஸ் இசைக்குழுவினர். தொடர்புகளுக்கு 6479-7701.
5: என்றும் இசையுடன் இஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: ஏழு மணி 48 நிமிடம் எஃப்எம் 102 தசமங்களில் ஊடாக அணிந்திருக்கை. இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்து கொள்ளப் போகிறோம். முதன்மை மூன்றில் பார்க்கின்ற பொழுது, கனடா அரசு அறிமுகப்படுத்தியுள்ள புதிய ஆன்லைன் ஹமாஸ் மசோதா குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் AI தொழில்நுட்பங்களின் எதிர்மறை விளைவுகளிலிருந்து பாதுகாக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளதாம். இந்த சட்டத்தின் கீழ் 16 வயதுக்கு குறைவான சமூக ஊடக பயன்பாட்டுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது.
1: அதே சமயம் AI சாட்பாட்களும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்புணர்வு விதிமுறைகள் கொண்டு வரப்பட இருக்கின்றன சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைகளின் மனநலம், தனியுரிமை மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் விதிகளை மீறும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு கடுமையான அபராதங்களும் விதிக்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது.
0: இதுவரை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் மெக்சிகோவுடன் உள்ள சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்துள்ளதால் வட அமெரிக்கன் வர்த்தகத்தின் எதிர்காலம் குறித்து கவலைகள் எழுந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுக்கு ஏற்பட்டுள்ள வர்த்தக பற்றாக்குறை காரணமாக கூறியதாக அவர் இந்த ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் தேவைப்படுவதாக வலியுறுத்தியிருக்கின்றார்.
1: ஆனால் கனடா மற்றும் மெக்சிகோ அரசுகள் இந்த ஒப்பந்தத்தை தொடர விரும்புகின்றன என்று தெரிவித்திருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக மூன்று நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் உற்பத்தி சங்கிலிகளை வலுப்படுத்திய இந்த ஒப்பந்தம் பாதிக்கப்படுமானால் புதிய சுங்கவரிகள், டாரிஃப், அதிக விலை மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற நிலை உருவாகும் அபாயம் இருப்பதாகவும் பொருளாதார நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
0: இதுவரை நாங்கள் முதன்மை மூன்றோடு இணைந்திருந்தோம். இந்த பொழுதிலே நாங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன் வழங்குகின்ற தகவல்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றோம்.
2: உங்களுடைய வீட்டின் மோர்கேஜினை நீங்கள் பிரைவேட்டிடமோ அல்லது பி லெண்டரிடமோ வைத்திருக்கின்றீர்கள், அதற்கு உயர்வான வட்டியினை நீங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நாட வேண்டிய நிறுவனமாக மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது. உங்களுடைய மோர்கேஜினை வங்கிக்கு மாற்றி குறைவான வட்டி வீதத்தில் அது பெற்றுத் தருகின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக ரெசிடென்ஷியல் மோர்கேஜ் துறையில் அனுபவம் பெற்றவரும் நம்பிக்கை பெற்றவருமாக திகழ்ந்து வருகின்றார் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் கிருபா தனபால சிங்கம். உங்களுடைய வருமானம் மற்றும் கடன் நிலைமைகள் கிரெடிட் ஸ்கோர் நிலைமைகளுக்கு ஏற்ற வகையில் ரீஃபைனான்ஸ் மற்றும் செகண்ட் மோர்கேஜ்களை 24 மணி நேர அப்ரூவலோடு அவர் பெற்றுத் தருகின்றார். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டினுடைய மோர்கேஜ், கார் லோன், கிரெடிட் கார்டு லோன், லைன் ஆஃப் கிரெடிட் லோன் மற்றும் ஏனைய கடன்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரே மோர்கேஜாக குறைவான மாதாந்த கட்டணத்தில் கட்டி உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வசதிகளை ஏற்படுத்தி தருகின்றார் கிருபா தனபால சிங்கம். மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் அலுவலகம் மார்க்கமன் ஸ்ட்ரீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் அமைந்திருக்கின்றது. 416-298-2777 அல்லது mortgagesolutions.ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் தற்போது வைத்திருக்கின்ற வீட்டிலிருந்து செகண்ட் மோர்கேஜை பெறுகின்றீர்கள் என்று வைத்துக் கொண்டால், நீங்கள் கிருபா தனபால சிங்கத்தை நாடுகின்ற பொழுது $50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375 மாத்திரமே, $100,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $750 மாத்திரமே. நீங்கள் வட்டியை மாத்திரம் செலுத்திக் கொள்ள முடியும், வட்டியை முதலையும் சேர்த்து செலுத்திக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் 1-3 வருடத்துக்கு இந்த செகண்ட் மோர்கேஜினை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதன் ஊடாக ஒவ்வொரு வருடமும் நீங்கள் ரினியூவல் செய்ய தேவையில்லை. அதன் மூலமாகவும் மேலதிக பணத்தினை நீங்கள் சேமித்துக் கொள்ள முடியும். இது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் பெனால்டி இல்லாமல் உங்களுடைய கடனை மீள செலுத்தக்கூடிய வசதிகளையும் கிருபா தனபால சிங்கம் ஏற்படுத்தி தருகின்றார். உங்களுடைய செகண்ட் மோர்கேஜுக்கான அப்ரூவலை 24 மணி நேரத்தில் பெற்றுத்தந்து 72 மணி நேரத்தில் உங்களுக்கான நிதி கிடைப்பதற்குரிய வழிவகைகளையும் அவர் ஏற்படுத்தி தருகின்றார். தற்போது உங்களுடைய மோர்கேஜினை நீங்கள் ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஒரு வங்கியில் வைத்திருக்கும் போது அதனை பிரேக் பண்ணினால் நீங்கள் பெனால்டியை எதிர்கொள்ள நேரிடும். ஆனால் நீங்கள் அவ்வாறு பிரேக் பண்ணாமல் இன்னும் ஒரு வங்கியில் குறைந்த வட்டி வீதத்தில் $400,000 வரையில் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் மூலமாக உங்களுக்கு அவசர நிதி தேவைகள் ஏற்படும் பொழுது கடன் பெறக்கூடிய ஒழுங்குகளையும் கிருபா தனபால சிங்கம் செய்து தருகின்றார். உங்களுடைய வருமான நிலைமைகள் எதுவாக இருந்தாலும் கிருபா தனபால சிங்கத்துடன் பேசி ரீஃபைனான்ஸ், ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அல்லது செகண்ட் மோர்கேஜ் தொடர்பிலான இலவச ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம். அழையுங்கள் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் 416-298-2777 அல்லது மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ் .ca என்கின்ற இணையதளம் ஊடாகவும் மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
3: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் June 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சக் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும்.
2: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-906-9085,
3: 4569085656. Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அலையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
1: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, இத்துடன் food handler certificate, smart surf மற்றும் PTC license, இவற்றுடன் city மற்றும் alcohol approval, இவை மட்டுமல்ல Canadian citizenship and PR பெற வழிகாட்டுதல், Sri Lankan dual citizenship பெற உதவுதல். KM Business Solutions.